0: குறுந்தகவல்களை அனுப்பிய ஆடவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. காரில் SMS பிளாஸ்டர் கருவியை வைத்துக் கொண்டு அவர் அத்தகைய மோசடி குறுந்தகவல்களை அனுப்பியிருந்தார். சட்டவிரோத இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்வதாக நினைத்து அவர் நாளுக்கு 12 மணி நேரம் வரை காரை ஓட்டி அந்த மோசடி வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவர் வைத்திருந்த SMS பிளாஸ்டர் கருவி அவர் செல்லும் இடங்களில் தமக்கு அருகில் இருப்போரின் கை தொலைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவும் மோசடி தகவல்களை அனுப்பியது. அந்த விவரங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கணக்குகளை மோசடிக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். செயற்கை நுண்ணறிவால் இதுவரை இல்லாத அளவுக்கு அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் நாடுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் எச்சரித்திருக்கிறது. மேலும் சக்தி வாய்ந்த AI தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டி மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் அபாயத்தை அதிகரிப்பதாக அது குறிப்பிட்டது. ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் தலைவர் வால்கர் டக் அதனை தெரிவித்தார். AI மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி செயல்படக்கூடும் என்ற கவலையும் அதிகரித்திருக்கிறது. இந்தோனேசிய அதிபர் துணை நிதி அமைச்சர் சுஹாசில் நசராவை முழு நிதி அமைச்சராக நியமித்திருக்கிறார். கடந்த ஓராண்டாக நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்த திரு யுதி சதவாவுக்கு பதிலாக அந்த நியமனம் இடம்பெறுகிறது. மூன்று அதிபர்களின் கீழ் நிதி அமைச்சராக பணியாற்றிய ஸ்ரீ முல்யானி இந்திராவட்டிக்கு பதிலாக அவர் பொறுப்பேற்றிருந்தார். சவுதி அரேபியா 24 மணி நேரத்தில் ஏமன் மீது 54 முறை ஆகாய தாக்குதல் நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சிப்படை தெரிவித்திருக்கிறது. F-15 டைஃபூன் போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை சவுதி நடத்தியதாக ஹவுதி கூறியது. டயிஸ், லாஜ், ஆல்ஜாஃப், மாரிப், ஹொராடா உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் பல பகுதிகளை கைப்பற்றி வரும் நிலையில் ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்கள் பற்றி தெரிவித்தது. விளையாட்டு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து நியூ காசல் அணியை சந்தித்த ஆட்டத்தில் 4-1 எனும் கோல் கணக்கில் வென்றிருக்கிறது லீட்ஸ் அணி. அந்த வெற்றியோடு பட்டியலில் 3 இடத்துக்கு லீட்ஸ் முன்னேறியது. 2 நிலையில் மான்செஸ்டர் சிட்டி, 1 இடத்தில் ஆர்சனல் அணி.
1: சொல்லும் பொருளும்
0: இன்குயரி விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: செப்டம்பர் 15 தேதி மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: வணக்கம் சிங்கே. வசீகரா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: 8:13 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்
0: ரவிஜி
1: சஜினி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃபேஸ்புக் லைவ் பக்கமா நாங்க வர போறோம். இன்று மருத்துவர் நம்மளோட இணைந்து முக்கியமான பல தகவல்களை பகிர்ந்துக்க போறாங்க.
0: ஆமா, குறிப்பா சளிய பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோங்க. இன்ஃபுளுவென்சா இதை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். இதை பற்றி பேசுவதற்காக டாக்டர் கற்பக வள்ளி காத்துக்கிட்டே இருக்காங்க.
1: அவங்களை சந்திப்போம் கொஞ்ச நேரத்துல. நீங்களும் வந்துடலாம் ஃபேஸ்புக் லைவ் ஆயிலா, அவங்களை சந்திக்கலாம், கேள்விகளை கேட்கலாம், உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம்.
0: சரி, அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்த 3 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருப்பதோடு நீங்க இடியுடன் கூடிய மழையையும் எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிவிக்கப்பட்டுள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா இன்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர்
1: 1.28 வெள்ளி.
0: ஓர் யூரோ
1: 1.48 வெள்ளி.
0: ஓர் ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.73 வெள்ளி.
0: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 வெள்ளி.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1.35 வெள்ளி.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 வெள்ளி.
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கே
1: 3.21 வெள்ளி.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371-1105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
7: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம்.
8: எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல்நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல.
7: நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும்.
8: இருப்பு இருக்கும் வரை
7: ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
0: ஒலி 9:06 கேட்டாலே பரவசம். நீங்க எங்களோட இணைந்திருக்கீங்க நேரடியா வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில. காலை 8:16 ஆகி விட்டது. இப்ப நாம ஃபேஸ்புக் வாயிலாக டாக்டர் கற்பக வள்ளிய சந்திக்க போறோம். வணக்கம் டாக்டர். இருங்க,
9: எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நான் நல்லா இருக்கேன்.
0: உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.
9: பொது மருத்துவ நிபுணர், அதாவது ஃபேமிலி ஸ்பெஷலிஸ்ட் சொல்லுவோம். அது வந்து ஜிபி நார்மல் ஃபேமிலி டாக்டரை விட கொஞ்சம் நம்ம மேற்படிப்பு கொஞ்சம் அதிகமா படிச்சு சில நோய்களுக்கு, அதாவது ரத்த அழுத்தம், இனிப்பு நீர், அது போன்ற நோய்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதிகமா கூடுதலா கவனம் செலுத்தி நோயாளிகளை
0: கவனிச்சுக்குவோம்.
1: இப்போ இன்ஃப்ளூயன்சா, அதை பத்தி நீ நம்ம பேச போறோம். இது சாதாரண சளி காய்ச்சலா இல்ல அதுக்கும் மேலையா? அங்கிருந்து தொடங்குவோமே.
9: சரி ரவிஜி, கொஞ்சம் இது பெரிய கேள்வி, ஆனா நான் கொஞ்சம் சுருக்கி சொல்றேன். சோ சளி காய்ச்சல் நோய் வந்து பரவுறது வந்து கிருமினால தான். அது நம்ம கோவிட்க்கு அப்புறம் ஐ திங்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த கிருமிகள்ல வந்து பல வகைகள் உண்டு. அதுல வந்து பாக்டீரியா ஒரு வகை, வைரஸ் ஒரு வகை. சோ அந்த வைரஸ் வகைகளிலேயே வந்து ஒரு வகை தான் வந்து இந்த இன்ஃபுளுன்சா வகைன்னு சொல்லுவோம். சாதாரண சளி காய்ச்சல் வந்து மற்ற அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு ரைனோ வைரஸ், அஜினோ வைரஸ், இதெல்லாம் வந்து பொதுவா காணப்படுறது. இன்ஃபுளுன்சான்னு சொல்றது வந்து நம்ம அடிக்கடி நம்ம செய்திகள் எல்லாம் கேட்போம், லைக் H1N1, H3N2, அந்த மாதிரி குறிப்பிட்ட வகைகளை வந்து குறிப்பிடுறது தான் வந்து இன்ஃபுளுன்சான்னு சொல்லுவோம்.
0: இப்ப இன்ஃப்ளூயன்சா அப்படின்னு சொல்லும் பொழுது டாக்டர், இப்ப சில பேருக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கிறாங்க இல்லையா, இந்த தடுப்பூசியை நான் போட்டுக்கிட்டேன்னா எனக்கு சளி காய்ச்சலே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க, அதற்கு உங்களுடைய கருத்து?
9: அது நிஜம் இல்லை. ஏன்னா நான் இப்ப சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் வந்து நிறைய கிருமிகளால பரவுது. ஐ மீன் ஒரு 200 மேற்பட்ட கிருமிகள், பாக்டீரிய கிருமிகளும் உண்டு, மற்ற வைரஸ் கிருமிகளும் உண்டு. அதனால சளி காய்ச்சல், அதாவது சாதாரண சளி காய்ச்சல் வந்து நிச்சயம் வந்து எதுனாலையும் வரக்கூடும். ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி போட்டுக்கிறதுனால அந்த இன்ஃப்ளூயன்சா குறிப்பிட்ட அந்த H1N1 இல்ல அந்த குறிப்பிட்ட வைரஸஸ் வந்து நம்மளை வந்து அண்டாது. அது வந்து தடுப்பூசி, அதுக்கு குறிப்பிட்ட தடுப்பூசி தான் இன்ஃப்ளூயன்சா வேக்சினேஷன் சொல்லுவோம்.
1: சரி, டாக்டர் கிட்ட கேக்குறதுக்கு இன்னும் பல கேள்விகள் எங்க கைவசம் இருக்கு. நேர்களே, உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கலாம், தெளிவு பெறணும்னு நீங்க விருப்பப்படலாம். அப்படிப்பட்டவங்க ஃபேஸ்புக்ல பக்கமா வந்துருங்க. இப்போ ஒரு விளம்பர இடைவெளி, அதனை அடுத்து தொடர்ந்து டாக்டர் அவங்க கிட்ட நாம உரையாடுவோம். டாக்டர் கற்பகவள்ளி நம்மளோட இணைந்திருக்காங்க. இது ஒலி 968
0: கேட்டாலே பரவச.
10: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக குயின்ஸ் வேயை நோக்கி செல்லும் லானி ஹைவே பிராடல் ரோடிற்கு பிறகு அந்த பகுதியில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதால் பிராடல் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். BKEயை நோக்கி செல்லும் SLE மண்டாய் ரோடிற்கும் TPEக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
11: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
12: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
11: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
13: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
14: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ATO 1 மற்றும் பிவாணி ATO 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
15: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்தமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
16: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
17: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:22 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில ஆரோக்கியமே செல்வம் அப்படிங்கிற தொகுப்புல நீங்க இணைஞ்சிருக்கீங்க. இன்று நம்மோடு இணைந்திருக்காங்க மருத்துவர் டாக்டர் கற்பக வள்ளி. சளி காய்ச்சலை பத்தி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர், சளி வரும்பொழுது சில பேரு சளி தானே அப்படின்னு அலட்சியமா இருந்துடுறாங்க. எப்ப நாம வந்து இத இன்னும் குறிப்பிட்டு கவனத்துல கொள்ளணும்?
9: சாதாரண சளி காய்ச்சல்னா வந்து ஒரு 2 சரியா போயிடும். சோ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நாள், அதாவது ஒரு 4-5 கூட நாள் அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சுனாலும், இல்ல அதிகமா காய்ச்சல், அதாவது ஒரு 38 அதுக்கு மேல கூட காய்ச்சல் வந்தாலும், இல்ல முக்கியமா வந்து இப்ப குறிப்பிட்ட காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த புகை முட்டெல்லாம் இருக்கும்போது நெஞ்சு வலி இல்லனா மூச்சு திணறல் அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் மருத்துவரை பார்க்கணும்.
0: இப்ப நேயர் ஒருத்தர் வந்து கேரி ஹாரிஸ், அவர் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காரு. அவர் என்ன கேக்குறாருன்னா, இன்ஃபுளுசா இது கோவிட விட இன்னும் பயங்கரமான ஒரு நோயா அப்படின்னு கேக்குறாரு.
9: நம்ம அந்த மாதிரி எல்லாம் நம்ம மேட்ச் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நோய்க்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மைகள் இருக்கு. கோவிட் வந்து அது ஆரம்பத்துல வந்த போது அது வந்து ஒரு நோவல் வைரஸ் சொல்லுவோம், ஒரு புதுவிர வைரஸ் மாதிரி. அதனால அதோட தன்மைகள் வந்து அதிகமா நமக்கு அந்த டைம் புரிஞ்சில்ல. ஆனா இன்ஃபுளுன்சா வந்து பல ஆண்டுகள், ஐ திங்க் ஒரு கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளுக்கு மேலேயே இன்ஃபுளுன்சா வைரஸ் இருந்திருக்கு. அது ஆனா அது வந்து தன்மை குறைஞ்சது, பாதிப்பு ரொம்ப வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும், அதனாலதான் நம்ம சொல்றோம் சீசனல் இன்ஃபுளுன்சான்னு, ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த குறிப்பிட்ட வைரஸ் வகை வந்து மாறிக்கிட்டே வரும். அதாவது இப்ப ஒரு வருஷத்துக்கு H1N1 கூடுதலா வரும், பரவும். இன்னொரு வருஷம் H3N2. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி வந்து ஒவ்வொரு வருஷமும் புது வகையா கொண்டு வருவாங்க. அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த வைரஸை வந்து அவங்க அவங்க ஐசோலேட் பண்ணி அதோட தன்மையை மாற்றி அந்த தடுப்பூசியை அவங்க தயாரிப்பாங்க. அதனால இன்ஃபுளுன்சா வேக்சின் வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்துட்டு வரணும்.
1: சரி டாக்டர், இப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லும் போது இதனால பாதிக்கப்படக்கூடியவங்க இவங்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த பிரிவினரா குறிப்பிட்டு சொல்வீங்க?
9: கண்டிப்பா. சோ நீங்க பாத்தீங்கன்னா 65 வயது மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா தேவை இந்த இந்த தடுப்பூசி. அதுவும் வந்து இனிப்பு நீர், நீரிழிவு அதாவது கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளவங்க, புற்றுநோய் ட்ரீட்மெண்ட் செய்யறவங்க அதாவது கீமோதெரப்பி அந்த மாதிரி செய்யறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி மிக முக்கியம். கர்ப்பிணி பெண்களுக்கும் நம்ம வந்து இந்த தடுப்பூசியை போடணும்னு ஊக்குவிக்கிறோம். அப்புறம் அந்த அந்த ஸ்பெக்ட்ரம் போக இன்னொரு ஸ்பெக்ட்ரம் வந்து 5 வயது குறைவான குழந்தைகள். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்களோட தடுப்பு சக்தி வந்து இன்னும் இப்பதான் வந்துட்டு இருக்கு. அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து டிவலப் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த தடுப்பூசி போடணும்னு சொல்லிட்டு நம்ம ஊக்குவிச்சுட்டு இருக்கோம்.
0: சரி டாக்டர், இப்ப புஷ்பராணி வந்து ஃபேஸ்புக் வாயிலா வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஹாய் டாக்டர், காலை வணக்கம். இன்ஃப்ளூயன்சா இரண்டையும் ஆரம்பத்திலேயே எப்படி வேறுபடுத்தி தெரிந்து கொள்வது? எந்த அறிகுறிகள் வந்தால் வீட்டிலேயே பார்த்து கொள்ளாமல் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
9: இன்ஃப்ளூயன்சா இரண்டையும், அதாவது அவங்க சொல்றது வந்து ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சா ஏ இன்ஃப்ளூயன்சா பி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அறிகுறிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும், அறிகுறிகளை வச்சு தெரியாது. ஆனா நீங்க வந்து மருத்துவரை கண்டீங்கன்னா, அதுவும் நம்மள மாதிரி குடும்ப மருத்துவரை கண்டீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து அந்த ஸ்வாப் டெஸ்ட் கிட் வச்சிருக்கோம், கோவிட் டெஸ்ட் கிட் மாதிரியே இருக்கும். அந்த மூக்கு வழியாக நம்ம அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு வந்து எந்த வகை இன்ஃபுளுசா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து உங்களுக்கு சோதிச்சு பார்ப்போம். அப்ப உங்களுக்கு தெரியும். என் இன்ஃபுளுசாவுக்கு வந்து மருந்து இருக்கு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கிடையாது. கண்டிப்பா தயவு செய்து இன்ஃபுளுசாவுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க கூடாது, ஏன்னா அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்றது. இன்ஃபுளுசாக்குன்னு குறிப்பிட்ட ஒரு மருந்து இருக்கு, அத வந்து டமிஃப்ளூன்னு சொல்லுவோம். சோ அதுவும் வந்து எல்லாருக்கும் நம்ம குடுக்கறது கிடையாது, ஒரு ஒரு குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு மட்டும்தான் வந்து அந்த மருந்தை நம்ம கொடுப்போம்.
0: சரி, இப்ப அவங்க இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்ப சளி இன்ஃப்ளூயன்சா வந்த பிறகு காய்ச்சல் குறைந்தாலும் இருமலும் சளியும் பல நாட்கள் நீடிக்கிறது, இது சாதாரணமா? எத்தனை நாட்களுக்கு மேல் நீடித்தால் வேறு பிரச்சனை இருக்கிறதா என்று பரிசோதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க புஷ்பராணி.
9: ஆமா, கண்டிப்பா இன்ஃப்ளூயன்சா வைரஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையே வந்து இதுதான், அந்த இருமலும் அந்த சளியும் மட்டும் வந்து ஒரு லைக் ஒரு வாரத்துக்கு மேல, இல்ல சில பேருக்கு 2 வாரம் வரைக்கும் அது நீடிக்கும். ஆனா இது வந்து நம்ம மருந்து போட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம், இல்ல அது தன்னாலேயே அது மெதுவா அது குறைஞ்சு வரும். அதாவது நம்ம உடம்புல உள்ள தடுப்பு சக்தியே வந்து அதை வந்து மெதுவா அதை குறைச்சு கொடுக்கும். ஆனா 4 வாரங்கள் அதாவது 1 மாசத்துக்கு மேல அந்த சளி இருமல் அப்படியே இருந்தும் இல்ல அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா தயவு செய்து மருத்துவரை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ரே எல்லாம் நம்ம எடுத்து உங்க நுரையீரல்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க.
0: சரி டாக்டர், இப்ப வந்து எனக்கு சளி வந்திருக்கு. இப்ப எனக்கு சளி வந்த பிறகு இது மற்றவர்களுக்கு பரவுவதை வந்து தடுப்பதற்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான வற்ற என்னன்னு சொல்லுங்களேன்.
9: கண்டிப்பா, இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம உடலை வந்து பாத்துக்கிறது போக மத்தவங்களுக்கு இந்த நோய் பரவாம பாத்துக்கிறது வந்து நம்ம சொல்றது வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். அதனால முதல்ல முக்கியமா வந்து அந்த முகமுடி அணிதல், மாஸ்க் போட்டுக்கோங்க. நீங்க வெளியில போகும்போதோ இல்ல வந்து நிறைய மக்கள் இருக்கிற இடத்துக்கு பொது இடங்களுக்கு போகும்போதோ இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ரொம்ப ஈஸியா பரவிடும். அதனால அந்த முகமுடி அணிந்திருந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கு பரவாம பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து கை கழுவுறது, ஐ திங்க் கோவிட் டைம்லயே இதை வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா அது வந்து எல்லா வகை கிருமிகளுக்கும் இது பொருந்தும். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறோம், இல்லைன்னா நம்ம மத்தவங்களை வந்து போய் தொடும் போதோ இல்ல வந்து கட்டி பிடிக்கும் போதோ அப்படிதான் அது வந்து பழகுது. ஏன்னா அந்த எச்சில் வாயிலாகவும் நம்ம மூச்சு காத்து வாயிலாகவும் அது பரவுது. அதனால இதை தடுக்கிறதுக்கு வந்து நம்ம கை கழுவுறது, நம்ம வந்து நம்ம உறவினரோட பேசும்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், லைக் ஒரு ஏன்னா ஒரு ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தள்ளி நின்று பேசுறது, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம்.
0: சரி, இப்ப இன்னொரு நேயரும் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அஞ்சலி அப்பாதுரை அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப சளி வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டே இருக்கு. நாம வந்து சளிய வந்து தடுப்பதற்கு நம்மளுடைய நம்ம என்ன முக்கியமான வைட்டமின்களை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
9: ஓகே, ஓகே, வைட்டமின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க வந்து ஊட்டச்சத்து உள்ள உணவை முதல்ல சாப்பிடணும். சரியா, பழ வகைகள், காய்கறிகள். ஏன்னா இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் சாப்பாடு வந்து பாக்ஸ்லயோ பாக்கெட்லயோ இல்ல கேன்லயோ அந்த மாதிரி ரெடிமேட் சாப்பாடு தான் வந்து இப்ப நிறைய பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி சாப்பிடாம பழ வகைகளை கூட சாப்பிட்டு உணவு வகையில கீரை வகைகளை கூட சாப்பிட்டீங்கன்னா அதுவே நம்ம உடம்புக்கு வந்து ஊட்டச்சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அது போக நீங்க வந்து சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அதுக்கு பேர் தான் நம்ம சப்ளிமெண்ட் சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வைட்டமின் எடுக்கும்.
0: அதுல
9: வந்து துணை உணவு, ஆமா. அதனால அதுக்கு வந்து குறிப்பிட்ட, அதாவது நம்ம இந்த கிருமிகளை வந்து தடுக்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா வைட்டமின் சி, அது ஒரு வகை. ஆனா வைட்டமின் சிய வந்து தனியா எடுக்க கூடாது. வைட்டமின் சியும் ஜிங்க் மினரல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுவும் வந்து ஒன்றாக எடுத்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று உதவி செஞ்சு அது வந்து பாடியில ஈஸியா அப்சர்ப் பண்ணிக்கும். இது போக இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வைட்டமின் வந்து வைட்டமின் டி சொல்லுவோம். ஆனா வைட்டமின் டி வந்து ஆக்சுவலி வந்து சூரிய ஒளியால நமக்கு கிடைக்க வேண்டியது. ஆனா நிறைய பேர் இப்ப வந்து வெளியில எல்லாம் வேலை செய்யறது கிடையாது, சூரிய ஒளியும் நம்ம உடம்புல படுறது கிடையாது. எல்லாரும் இப்ப வந்து ரூம்குள்ளதான் உட்காந்துட்டு இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம். இல்லைன்னா நம்ம செய்யற வேலையே வந்து வெளியில போய் செய்யற வேலை மாதிரி இல்ல. அதனால நமக்கு உடம்புல வைட்டமின் டி குறையும் போது நமக்கு அடிக்கடி சளி இருமலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
0: சரி டாக்டர், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வானிலை வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே வருது. ஒரு நாள் ரொம்ப வெப்பமா இருக்கு, இன்னொரு நாள் வந்து சோனு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வானிலை வந்து மாறி வரும் பொழுது அதிகமா சளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி அந்த ஃப்ளூ சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி காலகட்டத்துல எல்லாரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒன்றுன்னா என்னன்னு சொல்லுவீங்க?
9: கண்டிப்பா வந்து வரும்பொன் காய்ச்சல் தான், ப்ரிவென்ஷன், அதுதான் வந்து மிக முக்கியமானது. அதாவது நம்ம உடலை வந்து நம்ம தான் பாத்துக்கணும். சோ நான் முதலே நான் சொன்ன மாதிரி உணவு வகைகள், அதாவது நல்ல உணவு வகைகளை வந்து சாப்பிடுறது, அது போக வந்து உடற்பயிற்சி. ஏன்னா உடற்பயிற்சியில நம்ம செய்யும் போது நம்மளோட தடுப்பு சக்தி வந்து இன்னும் அதிகரிக்கிறது. அதுக்கும் மேலதான் வந்து இந்த தடுப்பு ஊசிகள்லாம் போட்டுக்கிறது. ஏன்னா தடுப்பு ஊசிகள் போட்டோம்னா அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தி ஆகாம இருக்கிறதுக்கு தடுக்கிறது. இதுக்கு இதுதான் வந்து வருமுன் காத்தல்னு சொல்றோம். அதனால வானிலைன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது நம்ம கையில கிடையாது. ஆனா நம்ம உடலை நம்ம பாத்துக்கலாம், நம்ம பேணி காத்துக்கலாம்.
0: சரியா சொன்னீங்க டாக்டர். இறுதியா விடைபெறுவதற்கு முன்பு நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
9: எல்லாரும் தயவு செய்து இந்த தடுப்பூசிகளை போட்டுக்கங்க. நல்ல உணவு, நல்ல நல்ல சாப்பாடு, அப்புறம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யுங்க. அப்புறம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இதை தயவு செய்து மறந்துடாதீங்க.
0: அற்புதமா சொல்லிருந்தீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி டாக்டர் வள்ளி.
9: மிக்க நன்றி சச்சின்.
0: ஆமாம், சளி காய்ச்சலை பத்தி நீங்க அற்புதமான பல கருத்துக்களை முன் வச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம நேயர்களுடைய கேள்விகளுக்கும் நீங்க தெளிவு கொடுத்திருந்தீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி. சரி டாக்டர் வள்ளி வந்து அற்புதமா நமக்காக வந்து பல முக்கிய கூறுகளை வந்து முன் வச்சிருந்தாங்க. அதாவது சளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நாம நம்ம உடலை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. வருமுன் காப்போம் அப்படிங்கறத வந்து பல முறை அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க. எனவே நமக்கு நோய் வந்த பிறகுதான் மருந்து எடுக்கிறது அப்படின்னு கிடையாது நேயர்களே. நோய் வருவதற்கு முன்பு எப்படி ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை நாம மேற்கொள்ளலாம், சரியான துணை உணவு பொருள்களை நம்ம வந்து உட்கொள்ளலாம், ரொம்ப முக்கியமா நம்ம வந்து ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை நாம மேற்கொள்ளணும். சரியா, இந்த நேர்காணல நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த ஒரு மாதத்திற்கு இந்த நேர்காணல் நம்முடைய ஃபேஸ்புக் பக்கத்துல இருக்கும். அது வரையிலும் நீங்க உங்களுடைய விருப்பப்படி நீங்க பார்த்து தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஃபேஸ்புக்ல இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாங்கள் வான் அலைகள்ல சந்திக்கிறோம். நேயர்களே, இது உங்கள் வணக்கம் சிங்கை.
10: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்டிக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் AYE நுர்மேன்டன் பார்க் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
18: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
19: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
20: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
19: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
21: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை இடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
3: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
4: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
3: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
4: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
5: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்க.

0: டிமானின் இசையில் மாசிலாமணி, பரணியின் இசையில் சிந்தாமல் சிதறாமல், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பிரியமான தோழி ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக அற்புதமான மில்லிசை பாடல்கள் ஒலித்தன.
1: வணக்கம் சிங்கநிகேஷ்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மருத்துவரை நாங்க சந்திச்சோம். கற்பக வள்ளி பல முக்கியமான தகவல்களை ரொம்ப எளிமையான முறையில பகிர்ந்துகிட்டாங்க. இதை தாண்டி உங்களை பல பேருக்கு இன்னும் பல கேள்விகள் இருக்கலாம், அதுக்கான தேடல நீங்க இறங்கிருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பேஸ்புக் லைவ்ல போய் அந்த காணொலிக்கு கீழே உங்க கேள்விகளை பதிவிட்டீங்கன்னு
0: அணுகலாம். டாக்டர் வள்ளி அவங்க ஹோலிஸ்டிக் ஃபேமிலி கிளினிக்ல இருக்காங்க.

0: 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
0: காலை 8:57 ஆகி விட்டது. டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. கார்த்திக் ராஜாவின் இசையில் ஹரேஷ், ராகவேந்திரா, சுஜாதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமெண்டிக்கு பிறகும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக BKE வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
8: ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
7: பெரியவங்களும் வரலாமா?
8: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
7: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-403 வழி தொடர்பு கொள்ளலாம்.
9: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளிலியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3. மூவிஸ் பிரைவேட் லிமிடெட்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்ப.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: ஜென்டில்மேன், திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ரஹ்மானின் இசையில் ஷாஹுல் ஹமீத், ஸ்வர்ணலதா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
3: உங்களுக்காகவே அடுத்து இதமான பாடல்கள், 90களில் வந்த பாடல்கள் காத்திருக்கு. இப்படிப்பட்ட பாடல்கள் தெரிஞ்சுக்க இத கேளுங்க. இப்போ லேசா ஒரு முன்னோட்டம் உங்க செவிகள்.

0: முத்து முத்தான பாடல்கள் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றன. இந்த பாடல்களை முழுமையா கேட்டு ரசிக்க தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.
1: இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். நீங்க இடியுடன் கூடிய மழைய வர நாட்கள்ல இரவு நேரத்துல எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம் GEDAircon.com.
6: எப்பப்பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி நெல்ல சமைச்சு கொடுத்தேன்.
7: ஆஹா, சம்ம வாசனை. அட்டாங்க அம்மா எங்க?
6: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
8: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
9: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1 மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
10: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. கும்மி பாட்டு திரைப்படத்தில இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க அருண்மொழி ஸ்வர்ணலதா, அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இது நம்ம பூமி திரைப்படத்தில இருந்து மனு ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: அலெக்சாண்டர் சாலைக்கு பிறகு புதல் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMRK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. bookmyshow.sg.
6: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
7: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
6: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
7: குட் டே பியூட்டி பார்லர்.
6: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 PM
7: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
6: என்ன நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.

0: உங்களுக்கு தெரியுமா?
1: வணக்கம் சிங்கே.
2: சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில April 27 1961 சியரா லியோன் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது.
3: சியரா லியோன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு சொல்லணும். சிம்பன்சி குரங்கு இருக்கு இல்லையா, இது இந்த நாட்டின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: ஆனா இங்கதான் இன்னொரு வினோதமான தகவல் அடங்கியிருக்கு.
3: சொல்லுங்க.
2: சியரா லியோன் அப்படின்னு சொன்னா இது போர்த்துகீசிய மொழியில லயன் மவுண்டன்ஸ் அப்படின்னு பொருள்படுமா. அதாவது இந்த நாட்டுக்கு வந்த போர்த்துகீசிய ஆய்வாளர் பெட்ரோ டா சிந்தா இந்த நாட்டுக்கு வந்தப்ப மலைகள் ஓரமா சிங்கத்தோட கர்ஜனை கேட்டிருக்காரு. அதனாலேயே 1462 இப்படி ஒரு பேரை இந்த இடத்துக்கு வச்சாரு அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம் சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: மனோ சித்ரா குரல்ல இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. சின்னவர் பட்டில இருந்து பாடல் வந்துச்சு, அதனை அடுத்து கவிதை பாடும் அலைகள் பட்டில இருந்து பாடல் பெற்றது இசை ஞானி இளையராஜாவோட இசையில.
3: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 173 வெள்ளி 10 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது, பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646
7: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
0: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை,
8: வணக்கம் சிங்கே.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
7: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம்
8: தான். 9348268
9: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
10: விற்பனை,
11: விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவு, 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
10: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
11: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
10: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழைங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஒலி 968
12: சினிமா சினிமா
1: ரம்யா கிருஷ்ணன்.
13: மின்சார பூவே, பெண் பூவே, வேண்டும் என்னோடு வாராய், என் ஆசையோசை கேளாய்.
2: 1970 தமிழ்நாட்டில் பிறந்த இவங்களுக்கு இன்று 56 வயது பூர்த்தியாகுது.
1: ஆமாம், இன்று செப்டம்பர் 15 ரம்யா கிருஷ்ணன் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. நேரம் புலரும் போல் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் வாயிலாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன். அதன் பிறகு 1985 வெள்ள மனசு அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானாங்க.
2: ரம்யா கிருஷ்ணன் பத்தி சொல்லுனா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு எந்த மொழியில நடிச்சாலும் சரி, அந்த மொழியில பிரமாதமான நடிப்பை வழங்கி பாராட்ட வாங்கக்கூடிய அந்த திறமை அவங்களுக்கு உண்டு இல்லையா?
1: ஆமா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் வந்து நீலாம்பரி கதாபாத்திரத்தை மறக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் வந்த மேகி எனப்படும் மரகதம், அந்த படத்தையும் நம்ம மறக்க முடியாது.
2: ரமகிருஷ்ணனை பொறுத்தவரை பரதநாட்டியம், குச்சிப்புடி, அதுக்கப்புறம் மேற்கத்திய நடனம் இவற்றை முறைப்படி கற்றவங்க.
1: அடுத்து உங்களுக்காக ரம்யா கிருஷ்ணன் தோன்றிய இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலிக்கவிருக்கின்றன. ரிதம் காக்க காக்க திரைப்படங்கள் இருந்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
14: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் காக்கு காக்க திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சுனிதா சாரதி ஃபெபி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஏஆர் ரஹ்மானின் இசையில் ரிதம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. உதித் நாராயண் வசந்தராதாஸ் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. முதலாவதாக MCEயை நோக்கி செல்லும் AYE கிளமெண்டி ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் ஜூரோங் டவுன் ஹால் ரோடு வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். AYEயை நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தோப்பாயோ எக்ஸிட் 16க்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், நகரத்தை நோக்கி செல்லும் ECP MCEAYE எக்ஸிட்டுக்கும் பெடோக் சவுத் அவென்யூ ஒன்றிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் 9

0: சஜினி, நாலு மணி உங்க கூட நிகழ்ச்சி படிச்சு கடைசியில எனக்கு விக்கலே வந்துருச்சு. இந்த விக்கலை போக்குறதுக்கு நீங்க ஒரு வழிமுறை
1: சொன்னீங்களே. அது வந்து எப்படின்னா, நான் வந்து இந்த டிக்டாக்ல வந்து ஒரு காணொலியில பார்த்தேன், அதாவது உங்களுக்கு விக்கல் வந்துச்சுன்னா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நீ நீ கா கா கான்னு சொல்லணும்.
0: கடந்த அரை மணி நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன், எதுவும் என்ன மாதிரியே தெரியலையே.
1: நீங்க வந்து என் பக்கத்துல அமர்ந்தா நீங்க முதல்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு விக்கல் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் இது சொன்னாலும் அதை நிப்பாட்டாது. ஆனா உங்களை பார்த்த பிறகு எனக்கு ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது. இந்த முத்து படத்துல அவங்க விக்கலோட இருப்பாங்க தெரியுமா, சிரிச்சா விக்கல் வரும், அழுதா விக்கல் வரும் அப்படிங்கிற மாதிரி. கொக்கு சேவ கொக்கு, அந்த பாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல ராதா ரவி மாதிரி நம்ம காதலும் அதிகமா வருவாங்க அந்த பாட்டுக்கு நடுவுல. போதுமா,
1: நல்லா இருக்கே. இந்த சீனை நம்ம எடுத்துருவோமா,
0: கிளம்புவோமா?
1: சரி நண்பர்களே, மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு டான் மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறோம். ரவிஜி.

வணக்கம். காலை மணி 10. மீடியகாபோலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் அணுசக்தியை பயன்படுத்தும் சாத்தியத்தை திறந்த மனப்போக்குடன் ஆராய்வதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். மக்கள் அதிகமுள்ள சிறிய நாடு என்பதால் அதில் உள்ள சவால்களையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். நீண்டகால எரிசக்தி, பருவநிலை இலக்குகளை எட்ட சிறிய அணு உலைகள் உள்ளிட்ட புதிய அணுசக்தி தொழில்நுட்பங்களை சிங்கப்பூர் ஆராய்கிறது. எந்த முடிவும் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, பொருளாதாரம், மக்களின் நம்பிக்கை உள்ளிட்ட அம்சங்களை முழுமையாக ஆராய்ந்த பிறகே எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஃபு கூறினார். சிங்கப்பூர் முழுவதும் காற்றின் தரம் கடந்த 24 மணி நேர நிலவரப்படி ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. 2019 ஆண்டுக்கு பிறகு காற்றின் தரம் இவ்வாறு அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருப்பது இதுவே முதல் முறை. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. காலை 7 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டு 9 மணி நிலவரப்படி காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 148 பதிவானது. மேற்கில் 124 கிழக்கில் 122 இருக்கிறது. இந்திய பெருங்கடலின் ஆழ்கடல் பகுதி ஒன்று முதல் முறையாக விரிவாக ஆராயப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகமும் பெருங்கடல் ஆய்வு முயற்சிகளை மேற்கொள்ளும் இலாப நோக்கமற்ற அமைப்பான ஓஷன் எக்ஸும் இணைந்து ஆய்வை நடத்துகின்றன. 6000 சதுர கிலோமீட்டருக்கும் அதிகமான ஆழ்கடல் பகுதியை அவை ஆவணப்படுத்துகின்றன. முதற்கட்ட ஆய்வில் அறிவியலுக்கு இதுவரை அறிமுகமில்லாத குறைந்தது 20 புதிய உயிரினங்கள் இருக்கலாம் என்று தெரியவந்துள்ளது. மேலும் பல புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்படலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூர் முழுவதும் சென்று 10,000 அதிகமான மோசடி குறுந்தகவல்களை அனுப்பிய ஆடவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. காரில் SMS பிளாஸ்டர் கருவியை வைத்துக் கொண்டு அவர் அத்தகைய மோசடி குறுந்தகவல்களை அனுப்பினார். சட்டவிரோத இணைய சூதாட்டத்தை விளம்பரம் செய்வதாக நினைத்து அவர் நாளுக்கு 12 மணி நேரம் வரை காரை ஓட்டி அந்த மோசடி வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவர் வைத்திருந்த SMS பிளாஸ்டர் கருவி அவர் செல்லும் இடங்களில் தமக்கு அருகில் இருப்போரின் கைத்தொலைபேசிகளுக்கு வாட்ஸ்அப் கணக்குகளை ஊடுருவும் மோசடி தகவல்களை அனுப்பியது. அந்த விவரங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் கணக்குகளை மோசடிக்காரர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முடியும். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. தாக்குதல்களால் அந்நாட்டின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாய் செயல் தடைபட்டிருக்கிறது. இதனால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம் என்ற கவலை அதிகரித்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.24 கூடி 106.93 விற்கப்படுகிறது. சவுதி அரேபியா 24 மணி நேரத்தில் ஏமன் மீது 54 முறை ஆகாய தாக்குதல்களை நடத்தியதாக ஹவுதி கிளர்ச்சிப்படை தெரிவித்துள்ளது. F-15 டைஃபூன் போர் விமானங்களை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக ஹவுதி கூறியது. தாயிஸ், லாஜ், அல்ஜாஃப், மரிப், ஹொடைடா உள்ளிட்ட பகுதிகள் குறிவைக்கப்பட்டதாகவும் அது சொன்னது. ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சிப்படை செங்கடலில் பல பகுதிகளை கைப்பற்றி வரும் நிலையில் ஏமனில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்கள் பற்றி கூறியது. ஏமனின் உள்நாட்டு பூசலால் இம்மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இம்மாதம் தொடக்கத்திலிருந்து பொதுமக்களில் 8 பேர் மாண்டனர். சுமார் 30 பேர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதாய் ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. பாதுகாப்புச் சூழல் மோசமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு உதவிப் பொருள்களை கொண்டு செல்வதும் தடைபட்டிருப்பதாக அது சொன்னது. பொதுமக்களை பாதுகாத்து நிவாரண உதவிகள் தடையின்றி சென்றடைய அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியது.
ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்கு குறைவான பிள்ளைகள் சமூக ஊடகங்கள், காணொளி பகிர்வு தளங்கள், AI சேட்பாட், இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான ஆக விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. கட்டுப்பாடுகள் பற்றிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அர்சுலா வான் டெர் லேயன் நாளை மறுநாள் அறிவிக்கவிருக்கிறார். தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்குகிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாள்களிலிருந்து 30 நாள்களாக குறைக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 60 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு இந்த மாற்றம் பொருந்தும். சுற்றுலா தாய்லாந்தின் பொருளியலுக்கு முக்கியமானது. இருப்பினும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 இபிஓ வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
1: பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: கேக்கும் அதனால கோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சொய்யனு கேக்குமா?
4: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
5: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க் யூ.
6: குஸ்து அலமாஸ் மிகாசா சுமிகாசா ஷூ.

0: அறிமா,
1: நேற்று
0: நான் வேலைக்கு வரதுனால உங்க உச்சி மண்டை சுருங்குச்சா, அல்லது நல்ல வெயில் கொளுத்துறதால மண்டை சுருங்குச்சா?
1: இல்ல, எனக்கு எப்போதுமே கோபமா இருக்காது, ஆனா என்ன கொஞ்சம் சேடா இருக்கும். என்னடா தனியா நிகழ்ச்சியை படைக்கிறோமேனு இருவருக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருத்தர் மட்டும் நிகழ்ச்சி படைச்சாங்கன்னா, ஆனா நீங்க சொல்றது உண்மைதான். இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் நானும் யோசிக்கிறேன் காதர், எப்ப பார்த்தாலும் இடியுடன் கூடிய மழை இருக்கு. நேற்று நான் சொன்னேன், ஆனா மழையை காணும், சூடா இருந்துச்சு. நம்ம வெளியே போனோம், சில படப்பிடிப்பு எல்லாம் செஞ்சிருந்தோம், அந்த இயற்கை வந்து முட்டை பொறுக்கிற அளவுக்கு சூடா இருந்துச்சு. இதெல்லாம் முடியல,
0: மழை கொஞ்ச நேரம் பெஞ்சது. அந்த குழாயில அடைக்கப்பட்ட குழாயில தண்ணீர் வந்துருமா? அப்படிதான் சொட்டு சொட்டுன்னு நினைஞ்சிட்டு அப்புறம் முடிஞ்சிருச்சு.
1: எனக்கு அந்த படத்தை ஞாபகம் வருது, சொட்டு சொட்டா காதல் விஷத்தை போட்டு அப்படின்னு கொஞ்சம் அந்த மழை துளி வந்துட்டு போயிடுச்சு. வாமா மின்னல் மாதிரி இன்னைக்கு மழை வருமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பிறகு நாங்க பார்த்து சொல்றோம். வானிலை அறிக்கை வரும்போது
0: வேணும்னா இயற்கையை டிமாண்ட் பண்ணுங்க, நாங்க சந்தோஷமா நிகழ்ச்சி படிக்கணும்னா நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டிமாண்ட் டிமாண்ட் சொல்லும் போது, நேற்று ஒரு காணொலியை பார்த்திருந்தேன். அதாவது ஒரு கடையை நடத்துற, அதாவது இந்த காய்கறிகள் மளிகை பொருட்களை விற்பனை செய்யற உரிமையாளர் ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப அவங்க வந்து பொருட்களை வாங்கும்போது சில நேரங்கள்ல இலவசமா இந்த கறி லீவ்ஸ், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் புதினா காய்கறி எல்லாம் கொடுப்பாங்க. ஆமா, இலவசமா கொடுப்பாங்க, ஒரு கொத்து கொடுப்பாங்க. இது என்ன நினைச்சிட்டாங்க, எல்லா பொருட்களும் வாங்கினா அவங்களுக்கு இலவசமா இந்த கருவேப்பிலை கிடைக்கும், இந்த புதினா இது கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நேற்று என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அண்டி வந்துட்டு, எங்க என்னுடைய கருவேப்பிலை எங்க, அவங்க ஒரு காரா மில்க், ஒரே ஒரு காரா பாலை வாங்கிட்டு என்னுடைய கருவேப்பிலை எங்கன்னு டிமாண்ட் பண்ணிருக்காங்க. அவரு சொல்றாரு, நான் என்ன கருவேப்பிலை செடியா மரமா வளர்த்துக்கிட்டு
1: இருக்கேன்,
0: பறிச்சு பறிச்சு குடுக்கறதுக்கு அழகா கேருங்க, அழகா கேட்டீங்கன்னா நம்ம கொடுப்போம், ஏன் வந்து இப்படி டிமாண்ட் பண்றீங்க அப்படின்னு அவர் அந்த காணொலியை போட்டிருந்தாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன், ஆமால, எல்லாத்துக்குமே இலவசமா நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
1: இதனாலதான் இலவசமா கொடுக்கறவங்களும் யோசிக்கிறாங்க, கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா, சரி பரவாயில்ல, ஏன் வீண் வம்பு இப்படி கொடுத்து சில பேர் அதை நீங்க சொன்ன மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எதை நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் அதை அழகா கேளுங்க, சரியான துணியை பயன்படுத்தி கேளுங்க,
0: சரியான விஷயங்களுக்கு நீங்க டிமாண்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு, ஹலிமா காதர் ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சியில எங்களுக்கு பரிசுகள் கொடுங்க, பாடல்கள் கொடுங்க, நல்ல தகவல்கள் கொடுங்க, டிமாண்ட் பண்ணுங்க, நாங்க கொடுக்க தயார்.
1: வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக அடுத்த 4 மணி நேரம் உற்சாகமா துள்ளலா சிறப்பான முறையில நிகழ்ச்சியை படக்க வந்துட்டோம். இது ஒலி 9 6 8
0: கேட்டாலே பரவசம்.

0: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கானு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட மூணு வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு ஐந்து வழிதான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
5: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
4: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
5: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
4: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
5: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்.

0: சங்கர் மகாதேவன் டிப்போ கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. மதன் பிரசாத் ஒரு குறிஞ்சிதை அனுப்பி வச்சிருக்காரு.
1: அதாவது இந்த மரம் கொத்தியே ஓ மாமா பாடல கேட்ட பிறகு காதருடைய குரல் கேக்குறதுக்கு சங்கர் மகாதேவன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிருக்காரு. அறிமுகம்
0: அப்படின்னு மத்திய வட்டாரத்துல இந்த புகை மூட்டம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு தகவல்கள் வெளிவந்திருக்கு.
1: நேற்று 100க்கும் மேற்பட்ட, அதாவது 100க்கும் மேல போயிருச்சாம்.
0: பொறுமையா போங்க, காதர் உங்களையும் சேர்த்துதான் சொல்றேன், பொறுமையா போங்க, அக்சலரேட் பண்ணாதீங்க.
1: 100க்கே என்னுடைய குரல் சங்கர் மாதேவர் மாதிரி இருக்குன்னா 200 தாண்டிருச்சுன்னா என் குரல் மொட்டை ராஜேந்திர மாதிரி ஆயிரும், அல்லது அன்னியன் மாதிரி ஆயிரும்.
0: நகுல் மெல்வின் ஜிபி பிரகாஷ்குமார் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக இதோ.

0: பாய்ஸ் படத்துல இருந்து கார்த்திக் ஜார்ஜ் அனுபமா சுனிதா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 10:41 ஆகுதுக்கு.
1: மாதத்துக்கு மாதம் இந்த தொழில்நுட்பம் மாறிக்கிட்டே இருக்குது.
0: ஆமா,
1: சாட் ஜிபிடியை சொல்லலாம் அல்லது இந்த பொருட்களை சொல்லலாம். இப்ப சமீபத்துல என்ன ஒரு பரவலா ஆளுங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்கன்னா, iPhone 18, iPhone 18 Pro, iPhone Duo.
0: ஆமா, iPhone Duo அப்படின்னு சொல்லும் போது அண்மையில நம்ம ஒரு பதிவு கூட பாத்துருந்தோமே, ஒருத்தர் அந்த iPhone Duo வாங்குறதுக்கு என்னென்னமோ செய்ய விடுதா இருந்துச்சு, தியாகங்கள் செய்ய விடுதா இருந்துச்சு. அந்த iPhone Duo வாங்குறதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த iPhone Duo-வை நீங்க வாங்க போறீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 வெள்ளியில இருந்து 4000 வெள்ளி வரைக்கும் போகலாம். விலை மதிப்புடைய ஒரு iPhone, ஒரு கைபேசி.
1: பரவலா இங்க iPhone ட்ரெண்ட் இருக்கும் வேளையில இங்க ஒரு ஜீவன் என் பக்கத்துல அது எல்லாத்துக்குமே மசியாம ஆனர் என்கிற ஒரு பிராண்ட் இருக்குது.
0: ஆமா ஆமா ஆமா,
1: அவங்க இருந்து நீங்க ஒரு டேப்லெட் வாங்கிருக்கீங்க, ஒரு மடி கணினி மாதிரி இருக்குது இது பாக்க, ஆனா ஐபேட் மாதிரி.
0: ஆமா, ஆனர் மேஜிக் பேட் 4. ஏன் இது வாங்கினா, இப்ப பாருங்க நீங்களும் நானும் இருவருமே ஐபோன் பயன்படுத்துறோம் இல்லையா, கைபேசி பயன்படுத்துறோம். ஆனா எல்லாமே நம்ம ஆப்பிள் தான் இருக்கணும், iOS தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்களில் நீங்கள் மற்ற பிராண்ட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், முயற்சி செஞ்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது ஆண்ட்ராய்ட் பயன்படுத்துகிறீங்க, விண்டோஸ் பயன்படுத்துகிறீங்க, அதே நேரத்தில் iOS ஆப்பிளும் நீங்கள் பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி காதர் சில பேருக்கு ஒரே ஈகோ சிஸ்டமாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஏதாவது ஒரு தகவலை நம்ம பரிமாறணும்னா, தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளணும்னா அது இன்னும் சுலபமாக இருக்கும், ஏதுவாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாருங்களேன், என்னுடைய ஆனர் டேப்லெட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் பயன்படுத்தி அதே நேரத்தில் iOS நீங்கள் பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு அது கஷ்டமா தெரியல, எனக்கு அது சவாலாகவே தெரியல, ரொம்ப சுலபமா எனக்கு இருக்கு பயன்படுத்தும் போது. அதே நேரத்துல இப்ப நம்முடைய அலுவலக கணினி நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் விண்டோஸ்ல தான் ஓடுது. அதனால பிரச்சனை இல்ல, அது ஒரு பெரிய சவாலா எனக்கு தெரியல. காதல்
1: இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அதை நோக்கி நீங்க ஓட தேவையில்லை. உங்களுக்கு என்ன சுலபமா இருக்கும், உங்களுக்கு எது பொருத்தமா இருக்கும், அதை பார்த்து விட்டு நீங்க காசு செலவு பண்ணி இந்த தொழில்நுட்பத்தை வந்து நீங்க பயன்படுத்தலாம், வாங்கலாம், பொருட்களை வாங்கலாம்.
0: அழகா சொன்னீங்க. ஏன்னா எல்லாமே ஓ எல்லாருமே இதே பிராண்ட் தான் வாங்குறாங்க சொல்லிட்டு நீங்களும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஆராய்ச்சியை நீங்க செய்யுங்க, உங்களுக்கு அது பொருத்தமா இருக்கா, உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது தேவைப்படுதா அப்படின்னு நல்லா அலசி ஆராய்ந்த பிறகு ஒரு முடிவை எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கருவிகள் நீங்க வாங்குறது அது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு மதிப்புல இருக்கும். ஆக உங்களுடைய பணத்தை நீங்க செலவழிக்கும் போது அது நல்ல தரமான ஒரு பொருளாக இருக்கணும், அதை நீங்க பயன்படுத்துற ஒரு பொருளாக இருக்கணும்.
1: அலிமா, ஆங்கிலத்துல ஒரு வாக்கியத்தை சொல்றேன், இட்ஸ் ஆனர் டு யூஸ் யுவர் ஆனர்.
0: வேணும்னா ஒரு பொண்ணை கொடுக்கறேன்.
2: பொண்ணை கொடு.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமண மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹாட்சன் டயர்.
3: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஸ்டார்ஹப், we got you.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் டயர்.
6: ஆமா, மில்கி மிஸ்ட் டயர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி டயர். மில்கி மிஸ்ட் டயர்
5: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான டயர்.
6: மில்கி மிஸ்ட் டயர்
5: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
7: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
8: ஆனந்தம்
7: அரபம்
9: என்ன இருக்கு, ரொம்ப உற்சாகமா இருக்கும், எல்லாருக்கிட்டையும்
7: உதாரணத்துக்கு
9: நான் இப்ப சமீபத்துல சவுண்ட் பா வாங்கியிருந்தேன்.
7: என்னாச்சு அந்த சவுண்ட் பாக்கு?
9: அந்த சவுண்ட் பா தூங்கி
7: சவுண்டே இல்லாம தூங்கிட்டு இருக்க
9: போரூம்ல இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, ஏப்பா அது வெளியில இருக்கு,
7: அதுக்கு வந்து
9: நான் தூக்கி விழுக வச்சிட்டாங்க.
7: இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதிய தொடக்கத்தின் உந்துதல். இப்போ ஒரு புதிய வாரமா இருக்கலாம், புதிய மாதமா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய பொருளை வாங்குறதா இருக்கலாம். ஆரம்பத்துல இருக்கிற அதே உந்துதல், அதே ஆர்வம் நமக்கு காலப்போக்கில் இருக்காதா? சரி பரவாயில்ல, நம்ம விட்டுலாம், இதை வந்து பிறகு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணும். அதே போலதான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல பேரும் என்ன செய்வாங்க, இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? ஆனா அது ஒரு மாசம் கூட தாங்காது. ஒரு வாரத்திலேயே ஓ பரவாயில்ல, நமக்கு இந்த வேலை வந்துட்டு, அந்த வேலை வந்துட்டு, நமக்கு நேரம் இல்லை, அதனால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் மெம்பர்ஷிப்பா அது காலாவதி ஆகும். அவங்க ஜிம் போக மாட்டாங்க. நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு மாசத்துல அதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா வேலை பழு அப்படிங்கறதுக்காக. எதற்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம், எதனால நம்ம இதை ஆரம்பிச்சோம், ஏன் இந்த ஒரு ரெசல்யூஷன் நமக்கு 10 ஆண்டுகளா அதே ரெசல்யூஷனா இருக்கு, எதனால? ஓ, நம்ம எதுவுமே செய்யாம அதே நிலையில இருக்கோம், தேங்கி நிக்கிறோம், அது அப்படி இருக்க கூடாது என்பதை நீங்க நினைவூட்டி கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட். ஆரம்பிக்கும் போது உத்வேகத்தோட, அது வேகத்தோட ஆரம்பிப்போம், ஆனா காலப்போக்குல அந்த உத்வேகம் மாயமா மறைஞ்சிரும்.
9: இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் உறவுகளுக்கு அதிகமாவே பொருந்தும். ஆரம்பிக்கும் போது நான் இது செய்வாங்க, அது செய்வாங்க, ரொம்ப உற்சாகமா இருக்கும். நாளடிவுல எதற்காக நம்ம ஒன்னா சேர்ந்தோம் அது முடிஞ்சிடும். அதனால நம்ம எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இந்த உறவு எதற்காக ஒன்றாக வந்தது, அந்த இன்டென்ஷன், அந்த அடிப்படை நோக்கம் என்ன, அதை புரிஞ்சுட்டாங்கன்னா எல்லா உறவுகளும் மேம்படும். நீங்க எப்போதுமே ஃப்ரெஷ் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
7: காதல் வாழ்க, காதலும் வாழ்க.

0: கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: நேரம் சரியாக இப்பொழுது 11:06 ஆகிவிட்டது. உங்களுக்கு பிடித்த பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிக்க போதே உங்களுக்காக முதல் பாடல் சந்திரோதயம் திரையப்படுத்து எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்காக
0: இந்த இடத்த தெரியாம இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் இன்றைக்கு நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். சில குறிப்புகளை வழங்குறோம். அந்த குறிப்புகளை வச்சு எந்த இடத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் குறிப்பு இதுதான். சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில இந்த இடம் இருக்குது.
1: கிழக்கு, முதல் குறிப்பு
0: இருக்கு. பழைய கட்டடங்கள் அங்க இருக்குது.
1: பழைய கட்டடம்.
0: இரண்டாவது குறிப்பு, இந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் படையினருடன் தொடர்பு உண்டு.
1: சரி, அப்புறம் பிரிட்டிஷ் காலனி அங்க
0: சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில இது இருக்குது. இரண்டாவது குறிப்பு, இந்த இடத்துக்கு பிரிட்டிஷ் தொடர்பு இருக்கு, படையினருடைய தொடர்பு இருக்கு. எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க.
1: கிழக்கு பகுதியில யாரா இருக்கீங்களோ இப்ப உடனே பதில் அனுப்புங்க. 9 6 7 8 8 9 6 8

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வட ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.

0: செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்தில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்தில இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபாலர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
7: காதல் அலிமா, காலை வணக்கம். அன்சு அண்டு அலெக்சாண்டர் ஹாஸ்பிடல், சொல்லுங்க.
8: சிங்கப்பூரின் கிழக்கு பகுதியில் ஒரு மலை மீது இந்த பழைய கட்டடங்கள் உள்ளன. இரண்டாவது குறிப்பு, இந்த இடத்துக்கு தொடர்பு உண்டு, இங்க சிகிச்சைக்காக பல பேர் வந்திருந்தாங்க. யோசிச்சு பாருங்க,
9: தற்போது அங்க நிறைய காக்காவும் இருக்கு.

0: உங்களுக்காக ஒளி விளக்கு திரையப்படுத்த டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருந்த பாடல கேட்டிருந்தோம்.
1: இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வளம் வராங்க, வேற யாரு?
0: நீ எங்க போறேன்? நீ
1: அவர்தான் நம்ம கார்த்திக். அவருடைய பாடல்களை அவ்வப்போது நீங்க நிகழ்ச்சிகள் எதிர்பார்க்கலாம். அந்த வரிசையில இப்ப வாங்க மனு ஸ்வர்ணலதா கொண்டு வரும் பாடல் மேட்டுக்குடி படத்துல இருந்து.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: குட் மார்னிங் ஹலிமா அண்ட் காதர். என்னோட பதில் வந்து மவுண்ட் அல்வேனியா ஹாஸ்பிடல் சிங்கப்பூர். ஓகே, நான் மேடம் லூட்ஸ் மேரி ஜோசப் ஜோஹோ.
3: தேங்க் யூ. போற போக்குல எல்லா மருத்துவமனையும் ஒரு சுட்டு சுட்டுதான் வந்துருவாங்க போல.
4: வணக்கம் ஹலிமா கதிர், நான் ஜெய்பால் வுட்லண்ட்ஸ்ல இருந்து பேசுறேன்.
3: சொல்லுங்கப்பா.
4: அநேகமா நீங்க சாங்கில அந்த செப்பல்னு ஒண்ணு இருக்கு, பிரிட்டிஷ் பிரிசனர்ஸ் எல்லாம் அங்க மூரல்ஸ் எல்லாம் எழுதி வச்ச ஒரு செப்பல், அதுதான் சொல்றங்க போல இருக்கு. நன்றி, வணக்கம்.
3: இது கேள்வி கேட்டுக்கலாமே, ஆனா அது பதில் கிடையாது.
5: இஸ்டானாவா அப்படின்னு பிரேமா கேட்டிருக்காங்க. இல்ல, அவுட். இது வேற ஒரு ட்ராக்ல போயிடுச்சு, கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் நீங்க சரியான பதில அனுப்பி வச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பதில் என்ன, அந்த இடம் என்னன்னு உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்றோம்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒரு வெள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ
1: 1.48 காசு,
2: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
1: 1.73 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு,
2: 100 இந்திய ரூபாய்,
1: 35 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்,
1: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்,
1: 3 ரிங்கிட் 21 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்கா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
3: சற்று முன்பு உங்களுக்காக தேன் நிலவு திரைப்படத்தின் ஏஎம் ராஜா எஸ் ஜானகி பாடிய ஓஹோ எந்தன் பேபி பாடலை கேட்டிருந்தீங்க. இன்று நம்ம
4: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காது,
5: வணக்கம்.
4: நான் தனகையா இங்க பேசுறேன். நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது வந்துட்டு ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறீங்களா?
5: நேர்கள் டெல்வின் டேன், செல்வராணி, ஃபாத்திமா மஜீத், அலமேலு, குரு, பல நேர்கள் நீங்க ஓல்ட் சாங்கி மருத்துவமனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னும் பல நேர்கள் அதே பதில தான் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, 1930களில் பிரிட்டிஷ் ராணுவ முகாமின் ஒரு பகுதியா இங்குள்ள ஆரம்ப கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஜப்பானிய ஆட்சி காலத்துல அந்த ராணுவ முகாம் போர் கைதிகளை அடைக்கும் இடமா மாறியதுக்காக போர் முடிந்த பிறகு மருத்துவமனை மீண்டும் தனது பழைய இடத்துல செயல்பட்டது. 1975 சிங்கப்பூரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிங்கப்பூர் ஆயுதப்படை மருத்துவமனையாக மாறியது. மறு ஆண்டு பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சின் கீழ் வந்தது. சாங்கி ஷெலை மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டு சாங்கி மருத்துவமனையாக செயல்பட்டது. 1997 தோப்பாயோ மருத்துவமனையுடன் இணைந்து அதன் மருத்துவ சேவைகள் சீமைக்கு மாற்றப்பட்டன.
3: ஹலிமா, நீங்க சொன்ன மாதிரி 1973 அப்ப ராணுவத்துக்கு அந்த மருத்துவமனை செயல்படும் போது அங்க அந்த அன்சுக் காலகட்டத்தில் 1000வது குழந்தை அங்க
5: பிறந்ததான்.
3: மட்டுமில்லாம அப்ப இந்த ஜப்பானியர்கள் இருக்கும் காலகட்டத்தில் அங்க நிறைய பேர் துன்புறுத்தினாங்க அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. அது அவங்க உறுதிப்படுத்தலைங்க, அங்க ஒரு கணிப்பு இருக்கு, அங்க செஞ்சிருப்பாங்க, டார்ச்சர் சென்டரா இருந்திருக்குன்னு
5: சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதை அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க இல்லையா? அதே நேரத்துல இந்த மருத்துவமனை இடம் மாறிய பிறகு இந்த கட்டடங்கள் உள்ளூர் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி நாடகங்களையும் படப்பிடிப்பதற்காக அந்த இடத்த வச்சிருந்தாங்களா?
3: அந்த காலகட்டத்துல மஸ்தானா மஸ்தானா, மியூசிக் மந்த்ரா போன்ற இசை நிகழ்ச்சிகள் நடந்ததுல அங்க போயிட்டு எல்லாம்
5: நிறைய
3: தங்கும் விடுதிகள் இருக்குல்ல,
5: அது மட்டுமா மர்ம கதைகளும் இருக்கு.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க
1: 3-3-4-1-0-5. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் அனைத்து வட்டாரங்களிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்த காற்றின் தரம் இப்போது சற்று மேம்பட்டுள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தரம் 99 மிதமான அளவில் பதிவானது. இருப்பினும் மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. காற்று தூய்மை கேட்டு குறியீட்டில் 143 பதிவானது. மேற்கு வட்டாரத்தில் 121, கிழக்கு வட்டாரத்தில் 119 இருக்கிறது. இன்று காலை புகை மூட்டம் 7 ஆண்டுக்கு பிறகு ஆரோக்கியமற்ற அளவை எட்டியது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் வட்டாரத்தில் எரியும் காட்டுத்தீ சிங்கப்பூரில் புகை மூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விற்பனைக்காக விலங்குகளை உரிமம் இல்லாத இடத்தில் அடைத்து வைத்த குற்றத்துக்காக சிங்கப்பூரில் முதல் முறையாக குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 3 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களுள் முதலாவதாக சிறை தண்டனையை எதிர்நோக்கியவர் 28 வயது மாது. மற்றொரு வழக்கில் 33 ஆடவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதுவே அத்தகைய குற்றத்துக்காக விதிக்கப்பட்ட ஆக கடுமையான தண்டனை. சட்டவிரோத விலங்கு வர்த்தகத்தையும் இறக்குமதியையும் சிங்கப்பூர் சகித்துக் கொள்ளாது என்பதை இந்த தண்டனை காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து உலக சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் $1.24 கூடி $106.93 விற்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் எண்ணெய் கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களால் அந்நாட்டின் கிழக்கு மேற்கு எண்ணெய் குழாயின் செயல்முறை தடைபட்டிருக்கிறது. இதனால் உலக எண்ணெய் விநியோகம் 4 குறையலாம். அந்த எண்ணெய் குழாய் வழக்க நிலைக்கு திரும்பவில்லை என்றால் அடுத்த சில நாள்களில் சவுதி அரேபியாவின் இருப்பில் இருக்கும் எண்ணெய் தீர்ந்துவிடும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் ஏமனில் உள்நாட்டு பூசலால் இந்த மாத தொடக்கம் முதல் 125,000 பேர் இடம்பெயர்ந்திருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இம்மாத தொடக்கத்திலிருந்து பொதுமக்களில் 8 மாண்டனர். சுமார் 30 காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் மிகவும் குறைவாக இருப்பதாய் ஐக்கிய நாட்டு நிறுவனம் கூறியது. பாதுகாப்புச் சூழல் மோசமாக இருப்பதால் சில பகுதிகளுக்கு உதவிப் பொருட்களை கொண்டு செல்வதும் தடைபட்டிருப்பதாக அது சொன்னது. பொதுமக்களை பாதுகாத்து நிவாரண உதவிகள் தடையின்றி சென்றடைய அனுமதிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் வலியுறுத்தியது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 உட்பட்ட பிள்ளைகள் சமூக ஊடகங்கள், காணொலி பகிர்வு தளங்கள், AI செட்பாட், இணைய விளையாட்டுகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த பரிசீலிக்கிறது. பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாப்பதற்கான விரிவான திட்டமாக இது கருதப்படுகிறது. ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. கட்டுப்பாடுகள் பற்றிய திட்டத்தை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் அர்சுலா வொண்டலையன் நாளை மறுநாள் அறிவிக்கவிருக்கிறார். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. ஹியூஸ்டனில் நடைபெற்ற G20 எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையில் அமெரிக்கா அதனை அறிவித்தது. நாட்டின் அதிகரிக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய எரிசக்தி உற்பத்தி கட்டமைப்பை அமைக்க அது உதவும் என்று அமெரிக்க சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. இந்தோனேசிய அதிபர் துணை நிதி அமைச்சர் சுஹாசில் நசராவை முழு நிதி அமைச்சராக நியமித்திருக்கிறார். கடந்த ஓராண்டாக நிதி அமைச்சராக பொறுப்பு வகித்த திரு புர்வாயா யுதி சதேவாவுக்கு பதிலாக அந்த நியமனம் இடம்பெறுகிறது. மூன்று அதிபர்களின் கீழ் நிதியமைச்சராக பணியாற்றிய ஸ்ரீ முல்யானி இந்திராவதிக்கு பதிலாக திரு புர்வாயா கடந்த ஆண்டு பொறுப்பேற்றார். தாய்லாந்து அதன் விசா விலக்கு விதிகளை கடுமையாக்குகிறது. இன்று முதல் விசா இல்லாமல் தங்கக்கூடிய காலம் 60 நாட்களிலிருந்து 30 நாட்களாக குறைக்கப்படுகிறது. சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 60 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த பயணிகளுக்கு இந்த மாற்றம் பொருந்தும். சுற்றுலா தாய்லாந்தின் பொருளியலுக்கு முக்கியமானது. இருப்பினும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றங்களை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். சீனாவின் குவாங்ஜோ நகரில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 35 வயது ஆடவரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. பொதுமக்களை குறிவைத்து அந்த நபர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. காயமுற்றவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்.
3: சொல்லும் பொருளும்
2: இன்குயரி, விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி, விசாரணை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன்டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயா டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies பிரைவேட் லிமிடெட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன?
5: சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படம் இந்த பாடல் வரப்போகுது. ரஜினி திரைப்படத்து பாடல் நேரப்போகுது. சாமுராய வெளியே எடுக்கடா.
4: உங்களுக்கான முக்கிய ஒரு தகவல்,
5: சிங்கப்பூரின் வானிலை. பல இடங்களில் மேகமூட்டமாக காணப்படும் முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
4: ஈரத்தன்மை 55.95 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தும் கொடைகள் எடுத்துட்டு போங்க.
6: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சந்தோஷ சுப்பிரமணியம் படத்துல இருந்து சித்தார்த்த கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால ஏகன் படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். மல்லிகா ஐ லவ் யூ,
1: அலிமா ஐ லவ் யூ, மல்லிகா சொல்லிருக்காங்க.
0: ஆமா, ஏன்னா மல்லிகாக்காக நான் பாடல போட்டிருந்தேன் இல்லையா. அதாவது மல்லிகா பெயர் வச்ச எல்லாருக்குமே இந்த பாடல் பொருத்தமா இருந்திருக்கும். சரி, இப்ப உங்களுக்காக மூன்று குறிப்புகளை வழங்க போறோம். அந்த தொடர்பை நீங்க கண்டுபிடிக்கணும், என்ன ஒற்றுமை இருக்குன்னு நீங்க ஊகித்து சொல்லணுங்க.
1: முதல் குறிப்பு குவாலா கரடி, இரண்டாவது குறிப்பு மனிதன், மூன்றாவது குறிப்பு கொரில்லா.
0: பயமுறுத்தாதீங்க.
1: குவாலா கரடி, மனிதன், கொரில்லா, இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு? மூன்றுமே வித்தியாசமான சைஸ்ல இருக்கு. என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க?
0: மேமல்ஸா? பாலூட்டியா?
1: பாலூட்டி கிடையாது.
0: சரி, நானும் யோசிக்கிறேன், நேர்களே நீங்களும் யோசிங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9688968968.
2: போக்குவரத்து நிலவரம்
0: சாங்கியை நோக்கி செல்லும் PRETPEக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. AYE நோக்கி செல்லும் MCE சுரங்கப்பாதை சென்ட்ரல் பொலவர்டுக்கு முன்பு வாகனம் பழுதாக இருக்குது. போக்குவரத்து நெரிசல் வுட்லண்ட்ஸ் நோக்கி செல்லும் BKE வுட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட்டில்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarivafinearts.com அல்லது 8513334000 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இணைஞ்சிருக்கிறோம். அந்த வரிசையில இன்றைக்கு நாங்க கேட்ட மூன்று
1: ஓலா கரடி மனிதன் கொரிலா.
2: அலிமா
0: வணக்கம்.
2: எல்லாத்துக்கும் முடி இருக்கு, இதுதான் ஆன்சர்.
1: ஆமா, நம்ம என்ன செய்வோம், அவங்கள எல்லாம் கூட்டிட்டு
0: போயிட்டு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு,
1: ஆமா
0: இருக்கு,
1: வேற என்ன இருக்கு, அதான் கேக்குறோம் நம்ம.
0: பாலுராமன் மூன்றுமே மரம் ஏறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நல்ல பதில்ல, மரம் ஏறும்.
1: வணக்கம்
3: அலிமா.
0: வணக்கம்
3: காதர். பொங்கல் வந்து வாசிக்கமா பேசுகிறேன். கேக்குற கேள்விக்கு நினைக்கிறேன், மனிதனுக்கும் ரெண்டு கையு ரெண்டு கால் இருக்கும், அந்த ரெண்டு மிருகங்களுக்கும் ரெண்டு கையு ரெண்டு கால் இருக்கும். இதுதான் என்னோட பதில். சரியா தவறா நீங்க தான் சொல்லணும்.
0: இல்ல, இவ்வளவு நேரடியா பதில் வந்து இருக்காது.
1: ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க, மனுஷனுக்கு மூக்கு நேரா இருக்கும், மத்த ரெண்டுக்கும் மூக்கு சப்பையா இருக்கும்.
0: கோடெல்லாம் இருக்குமா? இல்லப்பா, இதெல்லாம் பதில் கிடையாது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. கோலா கரடி மனிதர்,
1: அதன் பிறகு கொரிலா,
0: இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு?

0: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
1: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
0: வேல
1: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
2: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg One Stop Payroll Solution.
3: ஹட்சன் பன்னீர் சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
1: 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது கோலா கரடி மனிதர்
5: கொரில்லா
1: நேர்கள்
5: தொடர்பு.
6: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
6: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை நிற்கும் தன்மை.
1: ஓ
7: நிற்காதியா? எப்படி சௌரியா சொல்லுங்கோ.
1: என்ன சொல்லிருக்க
5: சௌரியானா? யாரு இது?
7: நான் மீனாட்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க மீனாட்சி.
7: மூணும் குட்டி போடும்.
5: சிரிப்பு வர.
8: ஹலோ வணக்கம் ஹலிமா. காது, நான் மைமன் பேசுறேன். நீங்க சொன்ன மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, சுற்றுப்புற வெப்பநிலைக்கு ஏற்ப தங்கள் உடல் வெப்பநிலையை தாங்களாகவே சீராக்கி கொள்ளும் தன்மை இந்த மூன்றுக்கும் உண்டு.
9: இனிய மதிய வணக்கம் காதர்ஜி, ஹலிமா ஜி, பார்த்திபன் பேசுறேன். கோலா கரடி, மனித இனம் கொரில்லா, மூன்றுக்கும் தனித்தன்மையான கைரேகைகள் உண்டு, யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஆமா, அதுதான் அவங்களுக்குள்ள உள்ள அந்த சிமிலாரிட்டி.
1: அவர் கொஞ்சம் ஆள வந்தார் மாதிரி பேசி
5: ஸ்டீவ் அர்வின் மாதிரி பேசினாரு.
1: ஸ்டீவ் அர்வினா,
5: ஷீ இஸ் எ பியூட்டி.
1: எஸ் லுக் அட் தட்.
5: சரி, இவர மாதிரியே பல நேர்கள் நமக்கு சரியான பதில்களை அனுப்பி வச்சிட்டீங்க. குறிப்பா கை ரேகைகள், இப்ப பாத்தீங்கன்னா கோலா கரடி, அதன் பிறகு கொரிலா, மனிதன், அவங்க கை ரேகைகளை பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்களே, அந்த வடிவங்கள் அதே மாதிரி ரிஜெட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது வந்து சமமா இருக்கும். அது முக்கியமா கோலா கரடிக்கும் மனிதனுக்கும் ஒற்றுமை, மிக நெருக்கம்,
1: நெருக்கமான
5: ஒற்றுமை.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை

0: சாம்சங் கேலக்ஸி ஜி கைத்தொலை பேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்பவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore, The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு Masala Coffee மீண்டும் சிங்கப்பூரில். Masala Coffee தனித்துவமான fusion இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM D-Marke Downtown Eastdale. Masala Coffee Live in Singapore, The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
3: நாளைக்கு நல்ல வெயிலாக இருக்கும். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலன்னு முன்னோரித்திருக்கிறாங்க. நல்ல விஷயம், மழை பெய்தாதான் இந்த புகைமூட்டம் குறையும். அறியுமா, என்ன முடியல, ஒரு மாதிரி குரல் மாறுது. நான் நினைக்க மருத்துவ விடுப்புல
4: நினைக்கிறேன். நீங்க மருத்துவ விடுப்புல இருந்தாலும் உட்லஸ்ல இருந்து தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துருவேன். என்னுடைய கார்ல உங்களை ஏற்றி நான் கொண்டு வந்துருவேன், எப்படியாவது கொண்டு
3: வந்துருவேன்.
4: இது நடிப்பு வேண்டாம், நீங்க நடிகன்னு தெரியும். வெப்பநிலை 26°C 35°C இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 55-85 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
5: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஒலி 9:08
1: சினிமா சினிமா
2: ஆக்சன்
1: ஜியான் விக்ரம்
3: முட்டுவும் ரெமோ
1: அவர் நடிக்கிற அடுத்த பாடம் தான் பவர் ஹவுஸ்.
4: கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எது எது எப்படி எப்படி நடக்குமோ அதாவது அப்பப்போ அப்படி எப்படி நீட்டா நடக்கும்.
5: என்னடாது குடும்ப படம் நடிக்கிறாரா அப்படின்னு நினைக்கலாம். அந்த டீசர் அதாவது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்கும், அதன் பிறகு ஒரு பெரிய மாற்றம் வருது. அவருடைய வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல சில பேரை அடித்து ரத்தம் வடிய வடிய
1: போட்டிருக்காரு.
5: என்ன நடக்குது, ஏன் அவர் பண்றாரு? ஏன்னா இந்த திரைப்படத்துல குடும்பமா கேட்டரிங் பிசினஸ் செய்யறாங்க, சேவைகள் செய்யறாங்க. ஏன் அவர் இப்படி மாறுறாரு என்பதை நம்ம திரைப்படம் வந்த பிறகுதான் பார்க்க முடியும். இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆனந்த் சங்கர் இயக்குறாரு. இதுதான் இரண்டாவது முறை, அதாவது இருமுகன் திரைப்படத்துக்கு பிறகு இரண்டாவது முறை விக்ரமுடன் இணைகிறார்.
1: சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு இசை வழங்கியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கும் போதே இந்த படத்துடைய அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தலைப்புக்காக அவங்க அறிமுகம் செய்யற ஒரு காட்சி தான் இது. அதை பார்க்கும் போதே கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும், ஏன் அவர் இப்படி செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது. அதுவும் விக்ரம பார்க்கும் போது இந்த மனுஷருக்கு உண்மையாகவே 60 வயசு
5: ஆயிடுச்சானு.
1: அவ்வளவு அழகான ஒரு முகம் படத்துல ஊர்வசியும் இருக்காங்க.
5: அடுத்த ஆண்டு 2077 வெளியாக இருக்குதுன்னு தகவல் வச்சிருக்காங்க. சீக்கிரமா வெளியாக்குங்க விக்ரம்.
1: அடுத்த வருஷம் 2077 வெளியாகுதுன்னு சொல்றீங்க, ஆனா அடுத்த வருஷம் கடைசியிலையா
5: தெரியல, அதுதான் அவங்க தகவல் வெளியில. சீக்கிரம் வெளியாக்குங்க.
6: ஏண்டா அவசரப்படுற, இப்பதான சமைக்க ஆரம்பிச்சிருக்க. புல் மீல்ஸ் குடுத்துதான் அனுப்புவேன், 100% கேரண்டி.
7: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட் சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: கோபுராபுரத்திலிருந்து வகு மழன் ரக்ஷிதா சுரேஷ் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது.
1: நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் ஒரு பொருள்
0: அலுவலகங்கள்ல இருக்கும், வீட்ல இருக்கும்,
1: பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும்,
0: அந்த கிளிப் போர்ட் தமிழ்ல எப்படி சொல்வோம் யோசிச்சு பாருங்க. சரியான தமிழாக்கம் என்ன அப்படின்னு சொல்லுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க. துருவ நட்சத்திரம் படத்துல இருந்து கார்த்திக் சாஷா திருப்பதி கொண்டு வரும் பாடல் இதோ.
2: Time signature 24 BPM 76.

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்
3: தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: 8679-6646
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
10: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
10: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
10: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: ஹலிமா அரை கொடுத்து மூஞ்சி சவந்து பாத்திருப்பீங்க.
1: ஆமா,
0: நீங்களே கொடுத்துருக்கலாம். இந்த
1: இல்ல, நான் யாருக்கும் கொடுக்கல, வாங்கியிருக்கேன் அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல.
0: அதே அறையை பயன்படுத்தி நீங்க ஒரு கோழிய சமைக்கலாம்னு விஞ்ஞான பூர்வமா அவங்க சொல்லிருக்காங்க.
1: நீங்க விஞ்ஞான பூர்வமெல்லாம் சொல்லாதீங்க,
0: கட்டுக்கதை. நான் உருவாக்கல, இங்க ஃபேக்ட் இங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல போட்டாலே அங்க அவ்வளவு ஃபேக்ட் இருக்கு.
1: அந்த கோழிய பார்க்கும் போது உங்களுக்கு அறை இன்னொன்னு தோணி
0: இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப விஞ்ஞானத்துல வந்து கினெட்டிக் எனர்ஜி இருக்கு. ஆமா, அதாவது நீங்க அறையை எடுத்து ஒரு அறையை கொடுக்கும்போது அறையிறீங்க ஒரு கோழிய, அதே ஸ்பீட்ல அதே வேகத்தோட நீங்க அரைஞ்சீங்கன்னா அந்த கைகளில் இருக்கிற அந்த வெப்பம் ஹீட் அந்த கோழிக்கு போகுது. நீங்க 23,034 முறை அந்த கோழிய அதே வேகத்துல அரைஞ்சீங்கன்னா
1: 24 முறை
0: 23,034 அதே வேகத்துல நீங்க அரைஞ்சீங்கன்னா அந்த கோழிய சமைச்சிடலாம் சொல்றாங்க.
1: அதுக்கு பேசாம நான் 5 நிமிஷம் சமைச்சிட்டு போயிடுவேன்.
0: அல்லது ஒரு அரை, ஒரே அரைல சமைச்சிடலாமா? ஆனா அதற்கு 1,666 மீட்டர்ஸ் பர் செகண்ட்ல வந்து நீங்க அந்த கோழிய அரையணுமா?
1: காதல் உங்களால முடியும் நினைக்கிறேன்.
0: இப்ப இந்த தகவலை சொன்னா எல்லாரும் என்ன அரைய போறாங்க
1: தெரிஞ்சா சரி.

0: யான் படத்துல இருந்து கனபாலா எம்சி விக்கி கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அதற்கு முன்னால வின்னர் படத்துல இருந்து உதித் நாராயண் பிரசாந்தினி கொண்டு வந்த பாடலை கேட்டோம்.
1: இன்றைய ஆங்கில வார்த்தை கிளிப் போர்ட், அதை தமிழாக்கம் செய்ய சொல்லியிருந்தோம்.
0: ஆமா, அதற்கான சரியான பதில யார் கொடுக்கறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678899868. இன்றைக்கான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸின் தங்க விலை நிலவரம் 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
0: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங், அழியுங்கள் 6371111.
5: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: தமிழ்ல எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டு இருந்தோம். பல நேர்கள் நீங்க நல்ல முயற்சி செஞ்சிருக்கீங்க, ஆனா நாங்க தேடுற பதில யாருமே கொடுக்கல.
1: ஆமா, நம்ம முக்கியமா ரொம்ப சுலபமா நீங்க அதை பிரிச்சு சொன்னாலே உங்களுக்கு பதில் கிடைச்சிடும்.
0: கிளிப்,
1: கிளிப்,
0: பிடி,
1: பிடி,
0: போட்,
1: பலகை,
0: பிடி பலகை,
1: அவ்வளவுதான். கூகுள் பண்ணாலே வந்துடும்.
0: ஆமா, கிளிப் போர்ட் என்றால் தமிழ்ல பிடி பலகைன்னு சொல்லலாம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
4: வழங்குற
5: சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
6: எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
5: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
6: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், நியூட்ரி ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
4: உரிமையாளர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாரு.
7: சொல்ற விஷயத்த அழகா சொல்லணும், சரியான துணியை நம்ம பயன்படுத்தணும், அதட்டி பேசுறது, அக்ரெசிவா பேசுறது வேண்டாமே, அழகா பேசுவோம் இல்லையா? ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் பற்றியும் பேசியிருந்தோம். அதாவது நம்ம தொடங்கும் போது எதாவது ஒண்ணு நம்ம தொடங்கும் போது ஒரு வேகத்தோட ஒரு உத்வேகத்தோட நம்ம தொடங்கிடுவோம். ஆனா அதே உத்வேகம் நமக்கு காலப்போக்கில் அந்த அதே செயலை செய்யும் போது இருக்காம போகுது. உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க, அந்த பொருளை நீங்க பயன்படுத்தணும், ஒரு நாட்குறிப்பை பயன்படுத்தணும், ஒரு புத்தகத்தை பயன்படுத்தணும். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை வாங்குறாங்க காதர். ஆனா பாதி வழியில படிச்சுட்டு அந்த புத்தகத்தை அப்படியே அலமாரில வச்சிருவாங்க. அது அங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாம போகுது, மறந்துடுவாங்க அதை பத்தி. அந்த ஒரு வேட்கை இருக்காது தொடர்ந்து அந்த புத்தகத்தை படிக்கணும், கதையை படிச்சு முடிக்கணும் அப்படிங்கறது.
4: அதை அடுத்து எங்கே இங்கத்துல பழைய சாங்கி மருத்துவமனையை பற்றி குறிப்புகள் கொடுத்து கேட்டிருந்தோம்.
7: நிறைய ஆழமான வரலாறு இந்த இடத்துக்கு இருக்கு, அதை பற்றி நம்ம பகிர்ந்து கொண்டோம். நேர்களும் சரியான பதில சொல்லியிருந்தாங்க, மருத்துவமனைய அவங்க ஊகித்து இருந்தாங்க.
4: அதன் பிறகு கோலா கரடி, கொரிலா, மனிதன், இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டிருந்தோம்.
7: கைரேகை, அதுதான் அந்த தொடர்பு.

ரெண்டு கண்ணையும் மேச்சலில எட்டு தசை கூச்சலில கை தட்டுகிற ஓசையில சுத்தி வர்றான் சூழ்ந்து வர்றான் புயல போல எங்கும் அடப்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

0: ஜி பீட் ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். 9

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க. 633-1055 633-4-1055.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க ASKtraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi Numbers on 96.8.

0: பாலரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: உங்க நானு சொல்லுங்களேன், எனக்கே தெரியல. மைசூர் மாக் மட்டன் கிடைக்குமா? காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
2: மனம் நெகிழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங்.
3: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
4: பாயமாத்தி ரூட் எடுங்க.
5: மீடியா கபலி 9-6-8 ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: Maverick Events in production Barangung, Masala Coffee live in Singapore, the return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM, D-Marke, Downtown Eastdale. Masala Coffee, live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. September 19 முதல் October 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய மொழிகள். You're listening to Hindi Numbers on only 968.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
3: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
4: Everybody knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last, with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite Media Corp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
5: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மலையாள பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை, ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: உலகில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
7: மலையாள பாடல்கள்.

0: கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்.

0: உங்களுடைய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், விராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: Everybody Knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last, with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite MediaCorp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
6: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
4: 8 singles looking for love.
5: We're here to find love.
4: Get a little help from the person they trust most.
5: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
4: Their love life is in the hands of their wingman.
6: We have to make it happen.
7: I want to go on.

0: ஏன் அத்த சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679 6646
4: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
5: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
4: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
5: மில்கி மிஸ்ட் தயிர்
4: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
5: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஸ்டார்ஹப், we got you.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
8: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
10: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
11: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
12: கட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
13: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
14: சூடா ஒரு டீ போடு.
15: டீயாலே போடுவோம்.
16: பராமரிக்கிறாங்க நம்ம திவ்யா,
17: அவங்களதான்
18: சந்திக்கு
19: வந்திருக்கோம்.
20: உங்கள் பியூட்டி வந்துவிட்டேன்.
21: இன்றைக்கு எல்லாருக்குமே கங்கா ரூபால டீ. கங்கா ரூபால என்ன நித்திய வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சா அது உண்மைதாங்க. ஏன்னா டீ கடையில எப்பவுமே வித்தியாசமான செய்திகளோட நம்ம திறப்போம் இல்லையா. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ரொம்ப வித்தியாசமான ஒரு செயல் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போது எங்க திரும்பினாலும் AI செயற்கை நுண்ணறிவு பற்றிய செய்திகள், செயற்கை நுண்ணறிவு வச்சு சில பேர் படம் தயாரிக்கிறாங்க, இசையமைக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அவ்வப்போது நம்ம கேள்விப்படுறது உண்டு. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம பல வித்தியாசமான விஷயங்களை செய்யறதுல தப்பே இல்லைங்க. ஆனால் அது செயற்கை நுண்ணறிவு வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் முன் வந்து சொல்றாங்க. ஆஸ்திரேலியால புகழ்பெற்ற டிஜே, அவர் பேரு ஜார்ஜ் ஃபாவாஸ். இவர் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மடோனா பாடிய லைக் எ பிரேயர் அப்படிங்கிற பாடல மாற்றி அமைச்சு அவருடைய பாணியில வித்தியாசமான முறையில அவர் தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு பாடல் ஆஸ்திரேலியாவின் மியூசிக் சார்ட், அதாவது சிறந்த 10 பாடல்களின் பட்டியலில் 2வது இடத்துல இடம் பிடிச்சிருந்தது. இதை கண்டறிந்த ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் இப்போது இந்த மாதிரி செயற்கை நுண்ணுற வச்சு முழுக்க முழுக்க ஒரு பாட்டை நீங்க தயாரிச்சீங்கன்னா அது சிறந்த 10 பாடல் பட்டியல இடம்பெறக்கூடாது. அந்த இசை பாடல் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும். முக்கியமான வாத்தியங்கள் மனிதர்கள் தான் இசையமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறை இப்போது ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அவங்க எதிர்க்கல, அதை நம்ம லேசா பயன்படுத்தலாம், ஆனா முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவின் தயாரிப்பாகவே இருக்கக்கூடாது. இந்த ஒரு புதிய சட்டம் மனிதர்கள் அவங்களுடைய திறன்களை பாதுகாக்கும் வகையில ஆஸ்திரேலிய அரசாங்கம் இப்போது கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய பாராட்டுகள் அவங்களுக்கு நிச்சயமா தெரிவிச்சாகணும். நமக்கு இந்த செயற்கை நுண்ணறிவே தேவையில்லைங்க, நல்ல இசையும் பாடல்களும் தொகுப்புகளும் நித்யா நானும் அதை கேட்கறதுக்கு நீங்களும் இருக்கும் போது என்னத்துக்கு செயற்கை நுண்ணறிவு? அவ்வப்போது வித்தியாசமான முறையில நித்யா நான் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உதித் நாராயணனை மனசுல வச்சு நானும் பாட ஆரம்பிச்சிருவேன் மயக்கம் அப்படின்னு நான் பாட ஆரம்பிச்சேன்னா நீங்க ஏன் மறந்துடுவீங்க? அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு அளவுக்கு மீறி ஆட்டம் போடாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டே நான் இன்னைக்கு வந்து ஆட்டம் போட போறேன். ஆனால் இன்றைய தொகுப்புல எந்த ஒரு குறையும் இல்லாம உங்களுக்காக உற்சாகமாகவும் நல்ல கொண்டாட்டமாகவும் நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா, வாங்க டீ கடை திறந்துடலாம்.

0: எப்படி நம்ம மானசீக குரு உதித் நாராயணன் அவருடைய பாடலோட ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா, மாலை 4:16 ஆகிறது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. இவாய் நோக்கி செல்லும் MC நுழை வாயில் சென்ட்ரல் புலிவாடுக்கு பிறகு, அடுத்ததாக நகரை நோக்கி செல்லும் ECP சாங்கிக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளதுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து
5: பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
8: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
9: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
8: வில
9: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
10: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628.
11: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி வட ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும், உள்ளம் மகிழ சமைக்க உதவும், ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். முத்து மண்டபம் திரையில இருந்து என்றோ கேட்ட ஞாபகம். இந்த அங்கத்துல அருமையான ஒரு பாடலை நாம கேட்டோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாடவ அங்கத்துல உங்களுக்கான ஒரு பாடலும் காத்துட்டு இருக்கு. எப்போதும் போல நீங்க அதிகமா கேட்காத ஒரு பாடலை நான் கொண்டு வந்திருக்கேன். பாப்போம் இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு. அதற்கு முன்பாக வாங்க, டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை இன்றைக்கு இறங்கியிருக்கு, லேசா இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 22 கேர தங்கம் கிராமுக்கு இப்போது 171 வெள்ளி தொண்ணூறு காசுங்க. மீண்டும் சொல்றேன், 171 வெள்ளி தொண்ணூறு காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
1: இன்றைக்கு பார்ப்போமே எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு. வாங்க இசை கேட்கலாம். இந்த முறை வேகமான பாடல் அந்த மாதிரி இல்லாம உங்களுக்காக மென்மையான ஒரு பாடல்னு கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? மீண்டும் அந்த பாடலின் இசை கேளுங்க. இளையராஜாவுடைய இசையில இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஆக என்ன பாடல் அப்படின்னு நீங்க யோசிக்கிற தருவாயில வாங்க அடுத்து நம்ம 70களில் இடம்பெற்ற ரங்கரங்கையா பாடலை கேட்க போகிறோம். உங்களுடைய பதில்களை 30 வினாடிகளுக்குள்ள நீங்க பாடி அனுப்பலாம். 9678 என்ற எண்ணுக்கு இப்போதே குரல் பதிவு அனுப்புங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அதிசய உலகம்.
3: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: பிற்பகல்
2: ஒரு மணிக்கு
1: போட்டியில் கலந்துங்க, குட்டையின் மருந்துகளை வெல்லுங்க.
2: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
3: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
4: உங்களுக்கு மகிழ்ச்சியை தர டோபமீனை எப்படி இயற்கையாகவே வரவழைக்கிறது, இப்படி ஆடணுமா, இப்படியும் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாகவும் இன்னும் பல வழிகள் இருக்கு. அதற்கு நான் குறிப்பா நித்யனா இப்ப உங்களுக்கு வழங்க போறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்தவுடன் உங்களுடைய மெத்தைய சரி பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம், ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய படுக்கை அறைக்கு நீங்க சென்று உங்களுடைய மெத்தை உரை, தலகாணி, போர்வை இவை எல்லாமே அழகா மடிச்சிருக்கிறத நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு நாள்ல சில்லுன்னு தண்ணீர்ல குளிக்க சொல்றாங்க. இது உங்களால செய்ய முடியலன்னா இந்த ஒரு முறைய நீங்க தவிர்த்திடலாம். அடுத்ததாக, அமைதியான ஒரு பகுதியில இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில நேரத்தில் அமைதியா இருக்கும் போது உடனே நம்மளோட கை டக்கு டக்கு டக்குன்னு போய் நம்மளோட கைபேசியை தேடும். அதை தேடாம நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல போட்டுக்கொள்ளுங்க. டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கொண்டீங்கன்னா நீங்க இன்னும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உணவு உண்ணும் போது தொலைக்காட்சி, கைபேசியை பாக்குறத தவிர்த்துருங்க. புத்தகங்களை படிங்க. துணிகளை சலவைக்கு போட்டு அதன் பிறகு அதை உட்கார்ந்து மடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில பேர் அதை குவிச்சு வைப்பாங்க ஒரு நாற்காலியில. இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்க எப்பவுமே உருன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணிகளை பொறுமையாக நல்ல அழகாக மடிச்சு உங்களுடைய அலமாரியில வைக்கும் போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கைகள், இந்த செயல்முறைகளை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு டோபமின் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
3: இன்றைக்கு நம்ம பாடம் அங்கத்துல கியூட்டான ஒரு பாடலோட வந்திருக்கேன். ஏன் கியூட் அப்படின்னு சொல்றேங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறீங்க. இன்றைக்கான பாடலின் இசை இதுதாங்க. முயற்சி செஞ்சிருக்காங்க நேர் சில பேர். அதுல மங்களம், அவங்களுடைய செய்தி நம்ம கேட்கலாம்.
4: வணக்கம் நித்யா, நான் மங்களம் பேசுறேன். இங்க ஒளிபரப்பிய அந்த பாடல், அடுக்கு மல்லி எடுத்து வந்து கொடுத்து வச்ச மாலே, ஆவாரம் பூ திரைப்படத்தில் இடம்பெற்றது.
3: அடுக்கு மல்லி அப்படின்னு நீங்க சொன்னது சரிதான், ஆனா இது வேற அடுக்குமல்லி பாட்டுமா? உங்களுடைய செய்திக்கு ரொம்ப நன்றி மங்களம். சரியாக பதில் சொல்லியிருக்காங்க நம்ம நேயர்கள் ஓபிலான் எம்ஜிஆர், ராஜு, ராதாகுமாரி, கிருஷ்ணன், ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல், ராதா கிருஷ்ணன், நாயுடு, ஹுசேன், அர்ஜுனன், கணபதி, இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துகள். நாங்க சொன்ன அடுக்கு மல்லிகை, இருங்க நான் சொல்றதுக்கு பதிலா நம்ம சிக்கந்தர் தான் முதல் நேயராக அவர் பாடி அனுப்பியிருக்காரு.
5: வணக்கம் நித்யா, நான் சிக்கந்தர் பேசுறேன்.
3: சொல்லுங்கண்ணா.
5: இந்த பாட்டு வந்து அடுக்கு மல்லிகை பூடிக்குது அந்த பாட்டு நினைக்கிறேன். ரஜினிகாந்தும் செலுக்கும் பாடுற பாட்டு நினைக்கிறேன்.
3: ரொம்ப நன்றிங்க. நான் சொன்னது இந்த அடுக்கு மல்லிங்க தங்க மகன் திரையில இருந்து இளையராஜாவின் இசையில் காமராசன் அவர்களுடைய வரிகள்ல SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ரொம்ப கியூட்டா பாடியிருப்பாங்க. அப்படி டீ குடிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டுக்கிட்டு லவ் மூட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க.

மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போலி 968 டீ கடை நிகழ்ச்சிங்க. உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நிகழ்ச்சி படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் ரவுடி பேபி நித்யா. இந்த வாரம் வியாழக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு உங்களுக்காக சிறப்பான இன்றைய நட்சத்திரமாக, இந்த வாரத்தின் நட்சத்திரமாக இருக்கும் நம்ம நவரசன் நாயகன் கார்த்திக் அவருடைய பாடல்கள் இடம்பெறப் போகின்றன. ஒரு தொகுப்பாக நித்யா நான் மட்டும் இல்லாம நம்ம விமலா வந்துருவாங்க, அவங்களோட சேர்ந்து நாம வழி நடத்தப் போகிறோம். இந்த ஒரு தொகுப்பு நீங்க டிக்டாக் வாயிலாகவும் நேரடியாக ஒலி 968 வாயிலாகவும் நீங்க நேரடியாக பார்க்கலாம், கேட்கலாம். ஆக இந்த தொகுப்புல அதாவது நவரசன் நாயகன் கார்த்திக் அப்படின்னு சொல்லும் போது 80களிலிருந்து இப்ப வரைக்கும் அவர் வந்து அவருடைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. அதுல என்னென்ன பாடல்கள் நல்லா அவர் வந்து நடனம் ஆடக்கூடியவர், அவர் நடனம் ஆடும் போதே அந்த பாணியே ஒரு தனி பாணி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டைல் வந்து ரொம்ப வேற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்களை ஒவ்வொன்றையும் நேர்களும் உங்களை வந்து பட்டியலிட்டு எனக்கு கொடுக்க சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது மென்மையான பாடல்கள் நிறைய இருக்கு. இப்ப என்ன கொஞ்ச நேரத்தில் பொண்ணுமணி திரையிலிருந்து நீங்க அந்த பாடலை கேட்க போறீங்க.

ஆனா இப்போது வியாழக்கிழமை மாலை நேரம் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் உற்சாகமாகவும் உங்களை லேசா நடனம் ஆட வைக்கக்கூடிய பாடல்கள் இருந்தால் பட்டியல இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேர்கள் சில பேர் இந்த பாடலை எனக்கு அனுப்பியிருந்தீங்க.

ஒரு காலகட்டத்தில் நம்ம கார்த்திக் என்ன போட்டார் இந்த பாடல்களெல்லாம், இந்த பாடல்லாம் நிச்சயமாக பட்டியலில் நாம் இடம்பெற வைக்க போகிறோம். அங்க நேர்கள் நீங்கள் தொடர்ந்து கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் மயிலாடும் பாறையில் இந்த மாதிரி பல கிராமிய பாடல்கள்லாம் இருக்கின்றன, இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் பட்டியலில் இடம்பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தேர்வுகளை எனக்கு நீங்கள் 9678 9 என்ற எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய பாடல்கள் ஆஹா இந்த வாரம் இடம்பெறலையே அப்படின்னு நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது, அதனால தான் இப்போதே நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா. இப்போ வாங்க பொன்னுமணி திரையிலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் இதமான ஒரு பாடல் நம்ம கேட்போம். கார்த்திக் அப்படின்னு சொன்னாலே இந்த பாடலை நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் இல்லையா?

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: மாலை மணி 5:07 ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கான ஒரு உரையாடல் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக நம்ம டீ கடையில அடுத்தடுத்து என்ன பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அப்படின்னு லேசா ஒரு முன்னோட்டம் வாங்க கேட்கலாம். மென்மையாக இப்படியாக பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நல்ல குத்து கிராமத்து பாட்டு கேட்கணுமா? இனிமையான இந்த கானா பாடலும் உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இப்போது வானிலை எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாங்க. மேக மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா இன்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
4: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: வேல
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50% வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
7: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
8: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கால்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஸ்டார்ஹப், we got you.
0: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
5: இன்றைக்கு நம்ம டீ கடையில சம்பளம் கேக்குறத பத்தி நம்ம பேச போறோங்க. ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு கேள்வி அப்படி நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்துல சென்சிட்டிவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த கேள்வி சமீபத்துல ரொம்ப யதார்த்தமாக ஒரு தோழி கேட்டிருந்தாங்க. அவங்க அவங்களுடைய சம்பளத்தை சொல்லிட்டு இவ்வளவுதான் நான் வந்து சம்பாதிக்கிறேன் என்னுடைய வேலை இடத்துல, எனக்குன்னு இது பத்தாவது மாதிரி இருக்கு, நீ இவ்வளவு சம்பாதிக்கிற, நான் தான் சொல்லிட்டேன்ல நீ சொல்லு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்னுடைய உற்ற தோழி வேற, எனக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன டப்புன்னு இப்படி கேட்கிறாங்க அப்படின்னு. அவங்க கிட்ட இல்ல, இந்த கேள்வியில நீ என்கிட்ட கேட்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மனசு நோகுமா, இல்ல குத்து மதிப்பா நாம ஒரு எண்ணிக்கையை சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஆனா சரியாக பார்க்க போனா நான் சொல்லியிருந்திருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க கேட்க கூடாது, உங்களுடைய சம்பளத்தை நீங்க என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும். ஆனா நான் அது சொல்லல. அதனால இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினைச்ச நீர்களே, நீங்க எப்படி? இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட வராரு, அவர் உங்களுடைய அப்பா அம்மா கூட இருக்கலாம், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போகலாம், பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. உங்களுடைய துணைவி, அப்புறம் உங்களுடைய கணவர் கேட்டா நிச்சயமா அவங்க கிட்ட நீங்க சொல்லணும். இந்த மாதிரி தகவல்கள் நீங்க அவங்க கூட பகிர்ந்து கொள்றதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா உற்ற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், உங்களுடைய கசின்ஸ், உங்களோட வயது உள்ளவர்கள் பல பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்ககிட்ட வந்து கேட்டா அதை எப்படி நீங்க சமாளிச்சீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, அந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க, இல்ல நேரடியாகவே நீங்க இந்த மாதிரி ஏன் கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு நீங்க அவங்களுக்கு எடுத்து உரைச்சிருக்கீங்களா? வாங்க பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9

0: தோட்டா புலம்புறாரு அட்டுப்பாட்டு வேணானு
1: அஞ்சு வயசுல அஞ்சு கரையில அஞ்சுலேன்னு ஒரு ஃபிகர் டாவ் கட்டும் போது
2: நீ பாடு
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலாம்னு ட்ரை பண்ணி
2: நம்ம நெற்குன்றத்துலயா
0: குன்றத்துலதான்
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
2: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இன்றைக்கு தலைப்பு தொடர்பாக ஒரு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம், சம்பளங்கள் கேட்பதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். டீ கடையில நேர்கள் பலரும் செய்திகள் அனுப்பி கொண்டே இருக்கிறீங்க, ஒவ்வொன்றையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக
1: போக்குவரத்து நிலவரம்
3: மாலை 5:23 ஆயிடுச்சுங்க. போக்குவரவு பல இடங்கள்ல நெரிசலாக உள்ளது, குறிப்பாக துவாசை நோக்கி செல்லும் PIE CTSLE எக்ஸிட் அருகில், அடுத்ததாக SLE நோக்கி செல்லும் CTE ஜலான் பஹாகியாவுக்கும் மர்ச்சன்ட் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில், அடுத்ததாக துவாசை நோக்கி செல்லும் AYE வெஸ்கோஸுக்கும் கிளைமேட்டி ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
5: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: Maverick Events in production வழங்கும் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMK Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
1: டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு.
2: காசு மேலே காசு வந்தே.
3: இன்றைக்கு டீ கடையில ஒருத்தர் உங்ககிட்ட நேரடியாக சம்பளம் கேட்டாங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதை நீங்க பகிர்ந்து கொள்ளுவீங்களா, இல்ல திக்கு முக்காடுவீங்களா, இல்ல நேரடியாக ஏன் கேக்குறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயங்க, கேட்க கூடாது அப்படின்னு நேரடியாக சொல்லிருவீங்களா? ஏன்னா நான் ஒரு மாதிரி திக்கு முக்காடிட்டேன் சமீபத்துல. ராணி என்ன சொல்றாங்க, அவங்க சம்பளத்தை வெளிப்படையாக சொல்லுவாங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
4: என்ன கேட்டீங்களா? ஃபேமிலி எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதோட என்னோட சம்பளம் என்ன ஏதுன்னு பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும்.
3: சரி,
4: அதை தவிர்த்து வெளியுள்ளவங்க யாரையும் என்ன கேட்டாங்களா, அங்க உங்க சம்பளம் எவ்வளவு கேட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன், உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க போய் உங்க சம்பளத்தை நீங்க வந்து அந்த முதலாளிகிட்ட கேட்டுங்க, எங்கள்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதுவே சொந்தக்காரங்க கேட்டாலும் நான் வந்து ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லுவேன். தவிர என்னோட ஆக்சுவல் சம்பளத்தை நான் சொல்லவே மாட்டேன்.
3: ஆமா, பெரும்பாலான நேர்களை இப்படிதான் அவங்க சொல்லுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ராணி உங்களுடைய செய்திக்கு. நேர் செல்வி சொல்லிருக்காங்க, என்கிட்ட சம்பளத்தை கேட்டா நான் சொல்லிடுவேன் நித்யா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மேனகா சொல்றாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அந்த எண்ணிக்கையே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய குடும்பத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்றதோட நான் நிறுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மீனகா நந்தினி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
5: மாலை வணக்கம் நித்யா, நந்தினி பேசுறேன்.
3: சொல்லுங்க,
5: எங்கிட்ட வந்து இது வரைக்கும் யாரும் சம்பளத்தை பத்தி கேட்டது இல்ல, அந்த அளவுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி நான் பழகினது இல்ல. ஆனா சில நான் மூட் அவுட்டா வேலைக்கு போனேன்னா வந்து கூட வேலை செய்யறவங்க வந்து ரொம்ப தோண்டி தோண்டி கேட்பாங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் கூட உனக்கு பிரச்சனையா, பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லு, உனக்கு சொன்னாதான் உன் மனசு லைட்டா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்போ வேலை பார்ப்பாங்க.
3: ஆரம்பிக்கும்
5: அதுதான் எனக்கு தாங்க முடியாது. அது இந்த மாதிரி கேட்கும் போது நான் டைரக்டா சொல்லிடுவேன், வேணா நான் அதை பத்தி பேச விரும்பல, நான் நல்லா தான் இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவேன். நித்யா தேங்க்ஸ். நித்யா
3: ரொம்ப நன்றி. நந்தினி சில பேர் ரொம்ப மனசார அவங்க உண்மையாகவே நமக்கு உதவி செய்யற அந்த ஒரு நோக்கத்துல அவங்க கேட்கலாம், ஆனா சில பேர் எதுக்காக கேட்கறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சா சொல்லாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க.

0: சிற்பி இசையில் ஜானகிராமன் திரையில் இருந்த ஹரிஹரன் நிர்மலா கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க. மாலை மணி 5:38 ஆயிடுச்சு.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு நெரிசலாக இருக்கு. ஏவாயை நோக்கி செல்லும் சிடிஇபிஐ சாங்கி எக்ஸிட் அருகில், அடுத்ததாக எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடிஇ ஜலந்த் பாகாகியாவுக்கும் மர்ச்சன்ட் ரோட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட். பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுக்க.
5: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா எங்க?
4: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
7: மலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
8: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
7: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
8: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
7: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
8: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
7: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: சுவையாக சமைக்க
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 1 ஒலி 9 6 8 டீ கடை நிகழ்ச்சி, உலகத்திலேயே சிறந்த நிகழ்ச்சி அப்படின்னு நாமளே சொல்லிக்க வேண்டியதா. இன்றைக்கான நிகழ்ச்சியில சம்பளம் கேட்கறத பத்தி நாம பேசிட்டு இருக்கோங்க. இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட நேரடியாக வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க தெரியாம கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க, ஒரு முன்னெச்சரிக்கை. தப்பா எடுத்துக்காதீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நானும் வேலை தேடிட்டு இருக்கேன், உங்க இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க பாப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவு, அந்த எண்ணிக்கை சொல்லாம எப்படி சொல்றது அப்படின்னு சில பேர் திண்டாடலாம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் உங்களிடம் நான் கேட்டிருந்தேன். இங்க பிரேமா ஆஸ்திரேலியில இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, சொல்றீங்க நித்யா, யாராவது எங்கிட்ட இந்த சம்பளம் கேட்டாங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சில நேரத்துல வரம்ப மீறி சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதுல வந்து நிச்சயமா இந்த சம்பளத்தை கேட்கிற அந்த ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புதிய உலகத்துல வளர்ந்து வரும் நம்மளுடைய தலைமுறையினர்கள், பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பெற்றோர் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களா சொன்னாதான் உண்டு. அந்த மாதிரி இருக்கும்போது தெரியாதவங்ககிட்ட நம்ம எப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பிரிமா, ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. அடுத்ததாக நம்ம உமாராணி சொல்லியிருக்காங்க, நித்யா யாராவது எங்கிட்ட கேட்டாங்கன்னா குத்து மதிப்பா தான் நான் சொல்லுவேன். ஒரு வாகனமோ அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கு அளவு, அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தகவல் கூட ரொம்ப அபாயகரமான ஒரு தகவல். ஓ, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கா வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது அதையே சொல்லாதீங்க, கண்டுபட்டுறோம். அடுத்ததாக பானு சொல்றாங்க, சாச்சுக்காங்களே இப்போது டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. மார்க்கெட் வேல்யூ, சந்தை விலையில இப்போது சம்பாத்தியம் எவ்வளவோ, நம்மளுடைய சம்பளம் எவ்வளவோ குத்து மதிப்பா நான் சொல்லுவேன். என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நித்யா. அதே சமயத்துல யாராவது என்கிட்ட இந்த மாதிரி சம்பளம் குறித்த ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பேசினாங்கன்னா ரொம்ப அதை பத்தி ரொம்ப பலபலன்னு பேசாம மற்ற விஷயங்கள் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம யோகேஸ்வரி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, வணக்கம்.
1: வணக்கம் நித்யா. நான் இது வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு என்கிட்ட சம்பளத்தை பத்தி கேக்குறப்ப நானு என்ன சொல்றதுன்னு தெரியாது, இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ரஃப்லி சொல்லுவேன். ஆனா இடையில வந்து ஒருத்தவங்க என்ன ரொம்ப கடுப்பாக்கி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். ரொம்ப துருவி துருவி எவ்வளவு வரும் சம்பளம், உனக்கு இவ்வளவு நாள் வேலை செய்ய எவ்வளவு வரும், இவ்வளவு இருக்குமா அவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொன்னப்ப எனக்கு கடுப்பாயிட்டதால நான் நேரா சொன்னேன், இதெல்லாம் என்னோட பர்சனலான விஷயம், நீங்க ரொம்ப பர்சனலா கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சில டைம்ல என்னது எடுத்தோன்னு இல்ல இது உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலும் அது அதுக்கப்புறம் அவங்க பேச வேண்டிய கன்வர்சேஷனே இது ஸ்டாப் பண்ணிரும் நான் நினைக்கிறேன். இல்லட்டினா நம்ம ரஃப்லி எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு சொன்னா கூட, ஓ அப்பனா உனக்கு இப்படி இருக்குமோ, அப்பனா நீ இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு இன்னும் கூட கன்வர்சேஷன் கண்டினியூ பண்ணுவாங்க. சோ அதை நான் விருப்பப்படல. இனிமே நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி கேட்டா இப்படிதான் நான் ஸ்டாப் பண்ண போறேன்.
0: அருமை,
1: தேங்க்யூ நித்யா.
0: யோகேஸ்வரி நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. இவ்வளவு பாருங்க, சற்று முன்பாக ஒரு நேயர் சொன்னாங்க, வீடு வாங்குற அளவுக்கு, வாகனம் வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். ஓ பரவாயில்லையே, அப்புறம் புது வீடு எப்ப, எப்படிப்பட்ட வீடு, அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால திடமாக இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு நேரடியாக சொல்றதுனால எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நானும் நினைக்கிறேன். சரி, இந்த மாதிரி ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமான கேள்விகளை கேட்கும் போது அது நம்மளுடைய தனிப்பட்ட அந்த ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மீறி உங்ககிட்ட வந்து சில கேள்விகளை கேட்கும் போது, அது முக்கியமாக சம்பளம் தொடர்பான கேள்விகளை கேட்கும் போது எப்படி நீங்க கையாளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு நான் வழங்க போறேன். அதற்கு முன்பாக வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகரின் இசையில் புஷ்ப மேடம் குப்புசாமி ஸ்வர்ணலதா கொண்டு வரும் பாடலை வாங்க கேட்கலாம்.

0: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா? அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா? வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா? அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிரிப்பு. மேர்கள் நீங்க எப்படி சமாளிச்சிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சில பேர் சொன்னது சரி, அதாவது திடமாக அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கேள்வி. இதற்கு மேல நீங்க வரும்பு மீறி நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு

விஷயங்களை பேசுறதுக்கு நீங்க வந்து லேசா உங்களை தெஸ திருப்பலாம், அல்லது சிரித்து கொண்டே யூ சோ நாட்டி, ஐயோ நீங்க ரொம்ப காமெடி பண்றீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவங்களும் யோசிப்பாங்க, என்ன இந்த பொண்ணு சம்பளம் கேட்டா சிரிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஓரமா போயிருவாங்க. ஆக மொத்தத்துல நேயர்களே, சம்பளம் கேட்கறது, ஒருத்தவங்களோட குடும்பத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு கேட்கறது, இதை நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம். அவங்களா உங்ககிட்ட வந்து சொல்ற வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட கேட்காம இருக்கிறது நல்லது. ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்க சம்பளம் கேட்கறீங்க அப்படின்னா அதற்குண்டான காரணம், அதாவது நீங்க வேலை தேடிக்கொண்டிருக்கீங்க அந்த மாதிரி, இல்ல உங்களுக்கு வந்து போதுமான சம்பளம் கிடைக்குதா அப்படிங்கிற அந்த ஒரு ஐயம் உங்களுக்கு இருந்தால் அது முன்கூட்டியே சொல்லிருங்க, இல்லாட்டினா உங்க கேள்வி தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். இந்த சில குறிப்புகளை பின்பற்றி வாங்க, உங்களுடைய கூட வேலை செய்யற தொழிலாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாம நம்ம நல்லபடியாக வாழ்க்கை நடத்தி கொள்ளலாம். நேர்கள் அனைவருக்கும் நன்றி, உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட நம்ம நேர்கள் அனைவருக்குமே நன்றி. இன்னும் கொஞ்ச நேரத்துல 6 மணி செய்தி வரவிருக்கிறது, தொடர்ந்து கேளுங்கள். இது டீ கடை.

வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹீரா பேகம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமாக பதிவாகியுள்ளது. 2019 செப்டம்பரிலிருந்து முதல் முறையாக தீவின் எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் இன்று காலை ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் மாநிலத்திலிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. வறண்ட வானிலை, தென்கிழக்கு வட்டாரத்திலிருந்து வீசும் காற்று ஆகியவற்றால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் நீடிக்கும் சாத்தியம் அதிகம் என்று அமைப்பு முன்னுரைக்கிறது. மலேசியாவில் இன்று காலை 38 இடங்களில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. சரவாக்கில் புகைமூட்டம் மிக மோசமாக உள்ளது. செரியான் பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 188 பதிவானது. மலேசியாவில் பதிவான ஆக உயர்ந்த அளவு அது. செப்டம்பர் 4 செரியானில் அந்த குறியீடு 500 தாண்டியதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 3 நாள்களுக்கு பிறகு அது மீட்டுக் கொள்ளப்பட்டது. இன்று ஜொகூரில்தான் ஆக அதிகமான இடங்களில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், புத்ராஜயா ஆகிய பகுதிகளிலும் புகைமூட்டம் கடுமையாக உள்ளது.

சிங்டெல், ஸ்டார்ஹப், M1 ஆகியவற்றின் விரிவலை இணைய சேவையில் கோளாறு ஏற்பட்டுள்ளது. நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனத்தின் ஃபைபர் சர்வீஸ் எனும் கண்ணாடி இழை இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக மூன்று நிறுவனங்களும் அவற்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளன. பிஷான் பகுதியில் இணைய சேவையில் தடங்கல் ஏற்பட்டதாக சிங்டெல் கூறியது. இதனால் அந்த பகுதியில் உள்ள சில சிங்டெல் வாடிக்கையாளர்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டது. கோளாற்றை சரிசெய்ய நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுவதாக மூன்று நிறுவனங்களும் தெரிவித்துள்ளன. விற்பனைக்காக விலங்குகளை உரிமம் இல்லாத இடத்தில் அடைத்து வைத்த குற்றத்துக்காக சிங்கப்பூரில் முதல் முறையாக குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மூவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களுள் முதலாவதாக சிறை தண்டனையை எதிர்நோக்கியவர் 28 வயது மாது. மற்றொரு வழக்கில் 33 வயது ஆடவருக்கு 2 வார சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதுவே அத்தகைய குற்றத்திற்காக விதிக்கப்பட்ட ஆக கடுமையான தண்டனை. சட்டவிரோத விலங்கு வர்த்தகத்தையும் இறக்குமதியையும் சிங்கப்பூர் சகித்துக் கொள்ளாது என்பதை இந்த தண்டனை காட்டுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட காலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேச்சாளர்களை நாடியுள்ளன. சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டிலிருந்து தாய்லாந்து சென்ற மே மாதம் பின்வாங்கியது. விவகாரம் பின்னர் ஐக்கிய நாட்டு நிறுவன கடல் சட்டத்தின் கீழ் கையாளப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. தாய்லாந்து வளைகுடாவில் உள்ள 27,000 சதுர கிலோமீட்டர் பகுதிக்கு இரு நாடுகளும் உரிமை கோருகின்றன. கம்போடியா சர்ச்சையை பற்றி தவறான தகவல்களை வெளியிடுவதாக பெங்காக் கூறுகிறது. சமரச முயற்சி நம்பிக்கையை மீண்டும் வளர்க்க உதவ வேண்டும் என்று கம்போடியா விரும்புகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மீண்டும் நிராகரித்துள்ளார். AI நிறுவனங்களின் தலைவர்களை அவர் விரைவில் சந்திக்கவுள்ளார். AI தகவல் சேகரிப்பு நிலையங்கள் ஆகியவை குறித்த அச்சம் ஒரு சதித்திட்டம் என்று திரு டிரம்ப் கூறினார். இந்த விவகாரத்தில் சீனாவுக்கு முன்னிலை வழங்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். AI உலகை கட்டுப்படுத்தும் என்ற அச்சத்தை அதிபர் டிரம்ப் மறுத்தார். AI துறையில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதால் இத்தகைய அச்சம் எழுவதாக அவர் கூறினார். அமெரிக்கா நிலக்கரி எரிவாயு உற்பத்தி ஆலைகள் வெளியேற்றும் மாசை கட்டுப்படுத்தும் விதிமுறைகளை நீக்கியிருக்கிறது. அதன் மூலம் மின்சாரம் விலை குறையும் என்று அந்நாட்டின் சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு கூறுகிறது. ஹியூஸ்டனில் நடைபெற்ற G20 எரிசக்தி அமைச்சர்கள் கூட்டத்துக்கு இடையில் அமெரிக்கா அதனை அறிவித்தது. நாட்டின் அதிகரிக்கும் மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய எரிசக்தி உற்பத்தி கட்டமைப்பை அமைக்க அது உதவும் என்று அமெரிக்க சுற்றுப்புற பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்தது. சீனா தனது குடிமக்களுக்கு புதிய அனைத்துலக பயண கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு அதன் குடிமக்கள் மீது இன்னும் கூடுதலான கட்டுப்பாட்டை அது வழங்குவதாக கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர். வெளிநாட்டில் இருக்கும்போது சீனாவின் தேசிய நலனை கீழறுக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுவோர் சீனாவை விட்டு வெளியேற 3 ஆண்டு தடை விதிக்கப்படலாம். புதிய விதிகளின் கீழ் ஆபத்தாக கருதப்படும் வட்டாரங்களுக்கு செல்லும் சீன குடிமக்களுக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்குவர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை இரவு 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: கருப்பு திரையிலிருந்து சாய் அபயங்கரின் இசையில் சாய் அபயங்கர் அறிவு கொண்டு வந்த பாடல நாம கேட்டவங்க. 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையரோ டீ கடை நிகழ்ச்சியில உங்களுக்காக 1, 2, 3 அங்கத்துல இன்றைக்கு நான் இதுவாக மாறப்போகிறேன். தாவரமாகவா, இல்ல உணவாகவா, இல்ல எனக்கு ரொம்ப பிடித்த பறவையாகவா, அது தெரிஞ்சுக்கணும்னா வானொலி பக்கமாகவே இருங்க. காத்திருக்கும் பாடல்களின் முன்னோட்டம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். இருந்து ஆதித்யா ஆர் கே கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக கத்துக் கொண்டிருக்கின்றது.
1: கை கை கை கை கை வைக்கிறா வைக்கிறா.
0: யுவன் சங்கர் ராஜா தேவாவின் இசையில் 2 பாடல்களும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. இப்ப வாங்க வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேகமூட்டமாக இருக்கும். நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 36 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணியரைஸ்.
4: செப்டம்பர் 15 மாலை மணி 6:20 சிங்கப்பூர் குடிமை தற்காப்பு படை தீவு முழுவதற்குமான பொது எச்சரிக்கை முறை மற்றும் SG செக்யூர் செயலி ஆகியவை வழி முக்கிய தகவல் சமிக்ஞையை ஒலிக்க செய்யும். பதற்றம் அடையாதீர்கள். அந்த ஒலியை நீங்கள் கேட்டவுடன் பொது எச்சரிக்கை முறை ஒலியை பற்றி தெரிந்து கொள்ள உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது கட்டணம் இல்லாத தொலைக்காட்சி ஒளிவழி ஒன்றை நாடுங்கள். இந்த தகவலை வழங்குகிறது SCDF.
5: அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர். 9

0: பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.

பதற்றமடையாதீர்கள். தீவு முழுவதற்குமான கட்டமைப்பின் வழி பொது எச்சரிக்கை முறையின் முக்கிய தகவல் சபிக்கை சற்று முன் ஒலிக்க கேட்டீர்கள். SCDF-இன் தொடர் முயற்சியாக பொதுமக்களுக்கு PWS சமிக்ஞை பற்றி தெரிவிக்கவும் அந்த ஒலியை கேட்கும் போது செய்ய வேண்டியவை குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கவும் ஆண்டுதோறும் February 15 மற்றும் September 15 தேதிகளில் இந்த PWS சமிக்ஞை இடம்பெறுகிறது. அவசர நிலையில் உடனடியாக முக்கிய தகவலை தெரிவிக்க உள்ளூர் வானொலி நிலையம் அல்லது தொலைக்காட்சியில் இந்த ஒலி எழுப்பப்படுகிறது. பதிவிறக்கம் செய்யப்பட்ட SG செக்யூர் மொபைல் செயலியில் சமிக்ஞை ஒலிக்கும். அந்த தகவலை பெற்றுக்கொண்ட பின் அல்லது 20 வினாடிகளுக்கு பிறகு சமிக்ஞை நின்றுவிடும். அதனைத் தொடர்ந்து முக்கிய தகவல் எழுத்து வடிவில் இடம்பெறும். உண்மையான ஓர் அவசர நிலையில் ஏதேனும் ஓர் உள்ளூர் வானொலி அல்லது தொலைக்காட்சியில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கான முக்கிய தகவலை உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். பொது எச்சரிக்கை முறையில் அபாயம் மற்றும் அபாயம் நீங்கிய நிலையை குறிக்கும் வேறு 2 வகை சமிக்ஞைகளும் உண்டு. இந்த அபாய ஒலியை கேட்டால் உடனே பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள். இந்த ஒலி அபாயம் நீங்கிவிட்ட நிலையில் ஒலிக்கும் போது நீங்கள் வெளியே வரலாம். PWS சமிக்ஞைகள் குறித்த விவரங்களுக்கு scdf.gov.sg. இந்த தகவலை வழங்குகிறது SCDF.

0: பகவதி திரையிலிருந்து தேவாவின் இசையில் சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: சிங்கப்பூர்ல போக்குவரவு சீராக உள்ளது. ஜேபி மலேசியா, அதாவது சிங்கப்பூர் மலேசியா ஜேபி செல்லும் அந்த பாதை போக்குவரவு இருவழி பாதைகளிலும் போக்குவரவு நெரிசலோ நெரிசலுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல நீங்க பாருங்க. நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜுவல்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று செப்டம்பர் 15 வாங்க ஹாக அண்மைய தகவலை தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு அமெரிக்க டாலர் 1.28 ஒரு யூரோ 1.48 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 92 100 இந்திய ரூபாய் 1.35 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மெலிச ரிங்கேட் 3.21.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: முகமெல்லாம்
7: தெரியல.

0: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வெள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வெள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ்லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: Heart Eyes. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இன்றைக்கு நான் மாறி இருக்கின்றேன் ஒரு பூவாக. இப்படி ஒரு பூவாக நான் இன்றைக்கு மாறியிருக்கின்றேன். 3 குறிப்புகளை நல்ல கேளுங்க. நான் என்ன பூ அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. முதல் குறிப்பு இதுதாங்க. என்னுடைய பூவை நல்ல உத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குரங்கு உங்களை பார்த்து சிரிக்கிறத நீங்க உணர்வீங்க. இரண்டாவது குறிப்பு என்ன, நீங்க நுகர்ந்து பாத்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு பூ, என்ன நீங்க நுகர்ந்து பாத்தீங்கன்னா, பொதுவாக பூக்களுக்கு இருக்கக்கூடிய வாசனை இல்லாம ஒரு பழுத்த ஆரஞ்சுல இருந்து இனிமையான ஒரு வாசனை கிடைக்கும் இல்லையா, அந்த வாசனை தான் இந்த பூவில இருந்து வரும். மூன்றாவது குறிப்பு, நான் என்னுடைய பதில் தெரிந்தால் குரல் பதிவு அனுப்புங்க.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
3: சிங்கப்பூர்ல போக்குவரவு சீராக இருக்கிறது.
4: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாயர் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
5: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
6: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை. நிகழ்ச்சியை உங்களுக்காக சிங்கிள் சிங்கிளாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா சற்று முன்பாக மூன்று குறிப்புகளை வழங்கி நான் ஒரு பூவாக மாறியிருக்கின்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம நேர்கள் என்னென்ன பதில்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம லேசா தெரிஞ்சுக்க போறோம். இங்க நேயர் இவர் பெயரு சஞ்சய், அவர் என்ன சொல்லிருக்காரு, என்ன பூவாக அவர் நினைக்கிறாரு?
1: மேம் வணக்கம். மேம் வணக்கம். நீங்க சொன்னது வந்து அரளி பூவா இருக்குன்னு இல்லன்னா எருக்காலஞ்சி பூவா இருக்கு மேம், எருக்காலஞ்செடி பூ.
0: ஆஹா, அரளி பூ அப்படிங்கிறது தவறான பதில், நல்ல முயற்சி. ஃபூகோக் அப்படின்னு ஒரு பூ இருக்கிறதா செல்வி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இங்க வந்து பல விதமான மலர்களை நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கீங்க நேர்கள் பலரும். நல்ல முயற்சி, ஆனா இவை எல்லாம் சரியான பதில்கள் அல்லவே. இருந்தாலும் பல பேர் சரியான பதில் குறிப்பிடுறதுக்கு நீங்க முயற்சி செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய குரல் பதிவு செய்திகளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக ரோஜா பூ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹரி ஜெயராஜின் இசையில் சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான் கொண்டு வரும் அணிகந்தரையிலிருந்து பாடல் அடுத்து வரவிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள்.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: 7:34 ஆயிடுச்சு. விபத்து நேர்ந்திருக்கு. எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் டிபிஇ டெம்பிளிஸ் எவென்யூ 7 முன்பாக 3-4 தடங்களை தவிர்த்திருங்க. அடுத்ததாக துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ தாம்சன் ரோடுக்கு பிறகு 4 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி. தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24-மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.

கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 7400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏ பயண நுழைவுச் சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212 96 79.

0: இன்றைக்கு நான் அழகிய ராட்சச பூவாக நான் மாறியிருக்கின்றேன். அதற்கு அழகான ராட்சசி அப்படின்னு பெயர் கூட நீங்க வைக்கலாங்க. அந்த மூன்று குறிப்புகள் இதோ மீண்டும் உங்களுக்காக. முதல் குறிப்பு இதுதான், என்னுடைய பூவை உத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குரங்குடைய முகம் நேரா உங்களை பார்க்கிற மாதிரியே இருக்கும். இரண்டாவது குறிப்பு, என்னுடைய பூல இருந்து பெரும்பாலான பூக்களுடைய நறுமணம் இல்லாம ஒரு பழுத்த ஆரஞ்சுடைய இனிமையான நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது குறிப்பு, எனக்கு அழகா பேர் வச்சிருக்கலாம், ஆனா அந்த காலத்துல பேய் கதைகள்ல வர ரத்தம் குடிக்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின் பெயரை எனக்கு வச்சிருக்காங்க. நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நேர்கள் பலரும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியோ, சாமுவேல், நசீர், நந்தினி, சந்திரசேனா, கேரலைன், ஹீரா, மங்களம், கௌரி, பரமேஸ்ராஜ், விஜய் அழகன், ராஜபாண்டி, நசிமா, ராதாகுமாரி, டோக்கியோ, மகேஸ்வரி, இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துகள். இரண்டு நேர்கள் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. முதலாவதாக நம்ம நிலா.
1: வணக்கம் நித்யா, நான் நினைக்கிறேன் மங்கி ஃபேஸ் ஆர்க்கிட்.
0: மங்கி ஃபேஸ் ஆர்க்கிட். அடுத்ததாக மீரா நெதர்லாண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, வாங்க கேட்போம்.
2: வணக்கம், என் பேர் மீரா, அந்த பூவின் பேர் ட்ராகுலாசினியா.
0: டிரக்குலாசிமியா அப்படின்னு நீங்க சொன்னாலும் மங்கி ஃபேஸ் ஆர்க்கிட் அப்படின்னு சொன்னாலும் சரியான பதில் தாங்க. அது சரி, அழகான இந்த ஆர்க்கிட் மலருக்கு ஏன் ரக்குலா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த பூனுடைய முனைகள் நீங்க பாத்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும். ஒரு ட்ரக்குலாவுடைய காதுகள் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ட்ரக்குலா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மத்தபடி இந்த பூ வந்து பாக்குறதுக்கு அழகா தாங்க இருக்கும், சரியா? அது உத்து பார்க்கும் போது ஒரு குரங்கினுடைய குட்டி முகம் உங்களுக்கு தெரியும். ஆக நீங்க ட்ரக்குலா முகம், அதாவது ட்ரக்குலா சிமியா அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, குரங்கு முகம் கொண்ட ஒரு ஆர்க்கிட் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா வாழ்த்து. சரியான பதில் அதுதான். இந்த பூவை நான் எங்க பாக்கல நித்யா, சிங்கப்பூருடைய தேசிய பூ ஆர்க்கிட் மலர்கள் தான். ஆனா இந்த ஆர்க்கிட் மலரை நான் எங்க பாக்கலாம் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, எக்வடோ, பெரு, இந்த பகுதிகளில் குழுகுழுன்னு இருக்கிற மூடு பகுதி, மூடு பனி பகுதிகளில் காடுகளில் நீங்கள் இந்த ரொம்ப அரிதான ஆர்க்கிட் மலர்களை பார்க்கலாம். அந்த பக்கமாக சென்றீங்கன்னா அந்த குரங்கு முகம் கொண்ட அந்த பூவை பார்த்தீங்கன்னா ஹாய் சொல்ல தவறாதீங்க.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: வணக்கம். இரவு மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் காற்றின் தரம் 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமாக பதிவாகியுள்ளது. 2019 செப்டம்பரில் இருந்து முதல் முறையாக தீவின் எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் இன்று காலை ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் மாநிலத்திலிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. வறண்ட வானிலை, தென்கிழக்கு வட்டாரத்திலிருந்து வீசும் காற்று ஆகியவற்றால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் நீடிக்கும் சாத்தியம் அதிகம் என்று அமைப்பு முன்னுரைக்கிறது. மலேசியாவில் இன்று காலை 37 இடங்களில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. சரவாக்கில் புகைமூட்டம் மிக மோசமாக உள்ளது. சரியான் பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 188 பதிவானது. மலேசியாவில் பதிவான ஆக உயர்ந்த அளவு அது. செப்டம்பர் 4 சரியானில் அந்த குறியீடு 500 தாண்டியதால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு அது மீட்டுக் கொள்ளப்பட்டது. இன்று ஜொஹூரில்தான் ஆக அதிகமான இடங்களில் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், புத்ரஜயா ஆகிய பகுதிகளிலும் புகைமூட்டம் கடுமையாக உள்ளது. சிங்டெல், ஸ்டாஹாப், M1 ஆகியவற்றின் விரிவலை இணைய சேவை கோளாறு நாளை காலைக்குள் சரி செய்யப்படும் என்று நெட்லிங்க் டிரஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 2000 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெட்லிங்க் டிரஸ்ட் நிறுவனத்தின் ஃபைபர் சர்வீஸ் எனும் கண்ணாடி இழை இணைய சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக 3 நிறுவனங்களும் அவற்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளன. பிஷானிலும் தாம்சனிலும் இணைய சேவை பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் குடும்பங்கள் ஆகியோருக்கு ஏற்ற வசதிகளை கண்டறிவது இப்போது

0: எளிதாகியுள்ளது. 600-க்கும் மேற்பட்ட கட்டடங்களின் வசதிகள் குறித்த தகவல் இப்போது கூகுள் மேப்ஸில் உள்ளன. மேலும் பல இடங்கள் படிப்படியாக சேர்க்கப்படும். சக்கர நாற்காலிக்கு ஏற்ற நுழைவாயில்கள், கழிப்பறைகள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள் போன்றவை பற்றிய தகவல்கள் அதில் கிடைக்கும். வெளியே செல்வதற்கு முன் மக்கள் அவற்றை சரிபார்த்துக் கொள்ள புதிய வசதி கை கொடுக்கும். தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்டகாலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேராளர்களை நாடியுள்ளன. சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டில் இருந்து தாய்லாந்து சென்ற மே மாதம் பின்வாங்கியது. விவகாரம் பின்னர் ஐக்கிய நாட்டு நிறுவன கடல் சட்டத்தின் கீழ் கையாளப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. தாய்லாந்து வளைகுடாவில் உள்ள 27,000 சதுர கிலோமீட்டர் பகுதிக்கு இரு நாடுகளும் உரிமை கோருகின்றன. கம்போடியா சர்ச்சையை பற்றி தவறான தகவல்களை வெளியிடுவதாக பேங்காக் கூறுகிறது. சமரச முயற்சி நம்பிக்கையை மீண்டும் வளர்க்க உதவ வேண்டும் என்று கம்போடியா விரும்புகிறது. ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீயை சந்திப்பார். இருவரும் நாளை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வர். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு ஒரு வாரம் எஞ்சியிருக்கும் வேளையில் திரு அராக்ஷி சீனா செல்கிறார். வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் ஈரான் போர் பற்றி முக்கியமாக அலசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் உள்கட்டமைப்புகள் மீது ஹவுதி கிளர்ச்சி படை நடத்தும் தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க ரியாத் சூளுரைத்துள்ளது. கிளர்ச்சிப்படை புவியீர்ப்பு ஏவுகணைகளையும் ஆளில்லா வானூர்திகளையும் கொண்டு நடத்திய தாக்குதல்களில் 13 பேர் காயமுற்றனர். சவுதி அரேபியா 50-க்கும் மேற்பட்ட பதிலடி தாக்குதல்களை தொடுத்துள்ளது. சீனா தனது குடிமக்களுக்கு புதிய அனைத்துலக பயணக் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது. அரசாங்கத்திற்கு அதன் குடிமக்கள் மீது இன்னும் கூடுதலான கட்டுப்பாட்டை அது வழங்குவதாக கவனிப்பாளர்கள் கூறுகின்றனர். வெளிநாட்டில் இருக்கும்போது சீனாவின் தேசிய நலனை கீழறுக்கும் செயல்களில் ஈடுபட்டதாக நம்பப்படுவோர் சீனாவை விட்டு வெளியேற 3 தடை விதிக்கப்படலாம். புதிய விதிகளின் கீழ் ஆபத்தாக கருதப்படும் வட்டாரங்களுக்கு செல்லும் சீன குடிமக்களுக்கு சுங்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்குவர்.
1: சொல்லும் பொருளும் இன்குயரி, விசாரணை. குற்றங்கள் நடக்கும்போது என்ன நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய காவல்துறை தீர விசாரணை நடத்தும். இன்குயரி, விசாரணை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: மஸ்ட் டேட் த பிளே பாய் நாடக தொடர்ல இருந்து டி சூரியவேலன், தீப்தி சுரேஷ் கொண்டு வந்த பாடலோடு மீண்டும் உங்களை டீ கடை நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா. அடுத்த ஒரு சில மென்மையான பாடல்களை நாம கேட்க போகிறோம் டீ கடை நிகழ்ச்சியில. ஏராளமாம் காலகட்டத்திற்கு பிறகு வந்த இந்த பாடல் உங்களுக்காக காத்திருக்கிறது. 80களில் வெளிவந்த கொஞ்சம் சோகமான பாடல் காத்திருக்கு. இந்த பாடல்கள் காத்திருப்பதால நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும். இந்த வார இறுதி நாட்கள்ல உங்களுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகளை நல்ல இலவசமாக சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய சில இடங்களுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கான தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்துல வருது. அதனால வானொலி பக்கமாகவே இருங்க.
3: கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
4: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
3: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பா பியூரிட்டி.
5: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.
6: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1ன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
2: உங்களுக்கு மகிழ்ச்சியை தர டோபமீனை எப்படி இயற்கையாகவே வரவழைக்கிறது, இப்படி ஆடணுமா, இப்படியும் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாகவும் இன்னும் பல வழிகள் இருக்கு. அதற்கு நான் குறிப்பா நித்யானா இப்ப உங்களுக்கு வழங்க போறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க தூக்கத்துல இருந்து எழுந்தவுடன் உங்களுடைய மெத்தைய சரி பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய படுக்கை அறைக்கு நீங்க சென்று உங்களுடைய மெத்தை உரை, தலகாணி, போர்வை இவை எல்லாமே அழகா மடிச்சிருக்கிறத நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு நாள்ல சில்லுன்னு தண்ணீர்ல குளிக்க சொல்றாங்க. இது உங்களால செய்ய முடியலன்னா இந்த ஒரு முறைய நீங்க தவிர்த்தரலாம். அடுத்ததாக அமைதியான ஒரு பகுதியில இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில நேரத்தை அமைதியா இருக்கும் போது உடனே நம்மளோட கை டக்கு டக்கு போய் நம்மளுடைய கைபேசியை தேடும். அதை தேடாம நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல போட்டுக்கொள்ளுங்க. டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கொண்டீங்கன்னா நீங்க இன்னும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உணவு உண்ணும் போது தொலைக்காட்சி, கைபேசியை பாக்குறத தவிர்த்துருங்க. புத்தகங்களை படிங்க. துணிகளை சலவைக்கு போட்டு அதன் பிறகு அதை உட்கார்ந்து மடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில அதை குவிச்சு வைப்பாங்க ஒரு நாற்காலியில. இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்க எப்பவுமே உருன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணிகளை பொறுமையாக நல்ல அழகாக மடிச்சு உங்களுடைய அலமாரியில வைக்கும் போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கைகள், இந்த செயல்முறைகளை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு டோபமின் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.

0: ஹரிஹரன் ஹரிணி கொண்டு வந்த மணி சர்மாவின் இசையில் யூ திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டோம்.
1: 9:08 நிலவரம்,
0: 20:20 ஆயிடுச்சுங்க. MCA நோக்கி செல்லும் AYE துவாஸ் வேஸ் ரோடுக்கு முன்பாக வாகனம் பழுதாகி உள்ளது. BK நோக்கி செல்லும் KJE BK உட்லண்ட்ஸுக்கும் சுங்காய் தங்கா சாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து, ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாயி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாயியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாயி AT1 மற்றும் பிவாயி AT3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாயி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாயி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாயி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
5: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
6: பல
7: வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
6: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
7: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: அதிசய உலகம்
9: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
10: கொஞ்சம்
9: 80களில் வந்த பாடல்கள் மீண்டும் மீண்டும் கேட்க தூ

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. 7:27 ஆயிடுச்சு. மீண்டும் வாங்க, டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ். பழங்கம் தங்க விலை என்ன நிலவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 171 வெள்ளி 90 காசுங்க. மீண்டும் சொல்றோம், 171 வெள்ளி 90 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: டீ கடை ஒரு நிறைய சிறப்பு. பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போகணும், ஆனா அதிகமா செலவு பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாடலை கேளுங்க. சிங்கப்பூரில் உள்ள தீ அணைப்பு நிலையத்திற்கு நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இது முற்றிலும் இலவசம். சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல தீ அணைப்பு நிலையங்களை நீங்க பாத்திருக்கலாம். உதாரணத்துக்கு அலெக்சாண்ட்ரா, கிளெமென்டி, பீஷான், பைலேபா, இப்படி பல இடங்கள்ல இருக்கின்றன. இந்த தீ அணைப்பு நிலையங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. உங்க பிள்ளைகளை அங்க கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க scdf.gov.sg அப்படிங்கிற இணையதளத்திற்கு சென்று பதிந்து கொள்ள வேண்டும். பதிவு செய்யலன்னா உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இதுல சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சனிக்கிழமை காலை பொழுதுகள்ல இந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது உங்களை சுத்தி காட்டுறதுக்கு அவங்களுடைய ஊழியர்கள் தயாரா இருப்பாங்க. இதற்கும் நீங்க பதிவு செய்யணுங்க. சனிக்கிழமை காலை பொழுதுல 2 நேரங்கள், காலை 9:00 to 9:50, காலை 10:00 to 10:50 இந்த 2 நேரங்கள்ல நீங்க சனிக்கிழமை காலையில நீங்க சென்றீங்கன்னா நம்ம சிங்கப்பூரின் தீயணைப்பு படைய பற்றியும் அந்த நிலையத்தை பற்றியும் பல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே சுத்தி காட்டுறதுக்கு தீயணைப்பு அதிகாரிகள் தயாரா இருப்பாங்க. மறக்காம இதற்கு நீங்க பதிவு செய்ய தவறாதீங்க.

0: திரையிலிருந்து சஞ்சீத் ஹெச் அவருடைய இசையில, சஞ்சீத் ஹெச் வாரிஜா ஸ்ரீ கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய்இ அலெக்சாண்ட்ரா ரோட்டுக்கும் போனாவிஸ்தாக்கும் இடைப்பட்ட பகுதியில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. ஏஒய்இ நோக்கி செல்லும் சிடிஇ பிஐ சாங்கி எக்ஸிட் அருகில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்டு. பொன்னி அரிசி, தங்க பஷ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
5: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
6: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: 8679664646.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: கல்லூரி திரையிலிருந்து அருமையான ஒரு மென்மையான பாடலை நாம கேட்டவங்க. 7:41 ஆயிடுச்சு.
1: போக்குவரத்து நிலவரம்
0: பிஐ நோக்கி செல்லும் கேஜே இபிஐ சாங்கி எக்ஸிட் அருகில் சாலை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க, லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்னு அர்த்தங்க.
2: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாணி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாணியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாணி ஆட்டோ 1 மற்றும் பிவாணி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாணி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாணி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாணி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
2: ஒலி 968
0: நேற்று நம்ம சியான் விக்ரம் உடைய புதிய படத்திற்கான ட்ரெய்லர் வெளியாயிடுச்சு. நீங்களும் பார்த்திருந்திருப்பீங்க. பார்த்த உடனே அடடா மங்களகரமா இருக்கே, எல்லாரும் திருமணத்துக்கு தயாராகிறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். அந்த காட்சியில நம்ம ஊர்வசி இருக்கிறாங்க, விக்ரம் இருக்கிறாரு, விக்ரம் உடைய தங்கையாக ரியா ஷிபு நடிக்கிறாங்க. ஊர்வசி விக்ரமுக்கும் ரியா ஷிபுவுக்கும் அம்மாவாக நடிக்கிறாங்க. ஆக அவங்க எல்லாருமே ஒரு திருமணத்துக்கு தயாராகிற மாதிரி ஆரம்ப காட்சி இருக்கும். நடிகர் விக்ரம் அவங்க கிட்ட சிரிச்சு பேசி பின்னாடி நடந்து போறாரு. பின்னாடி ஒரு அறை இருக்கிறது. அந்த அறைக்கு போகும்போது அவருடைய முகபாவமே மாறுகிறது. எப்போதும் போல நம்மளுடைய ஸ்டைலான ஆக்சன் ஹீரோ கதாநாயகன் சியான் விக்ரமா அவர் மாறுறாரு. அப்பவே தெரிஞ்சிருச்சு, அடடா இந்த காட்சி இப்படி ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கும். ஆக அவர் அந்த அறைக்குள்ள போறாரு. பார்த்தா ஒருத்தர் தலைகீழ தொங்கிட்டு இருக்காரு. அவருடைய கைகளிலும் தலையிலையும் சொட்ட சொட்ட ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம சியான் விக்ரம் அந்த ரத்தத்தை ஒரு மாப் வச்சு தொடச்சிட்டு இருக்காரு. அடடாடா, இது நாம நினைக்கிற படம் கிடையாது அப்படின்னு நம்மள நினைக்க தோணும். நிச்சயமாக முடிந்தால் அந்த ட்ரெய்லரை பாருங்க. இந்த படத்தின் தலைப்பு பவர் ஹவுஸ். இந்த படம் அடுத்த வருஷம் 2027 ஆண்டுல வெளியாகவிருக்கிறது. வாங்க அந்த ட்ரெய்லர்ல இருந்து அந்த ஒரு சின்ன காட்சியை நம்ம கேட்கலாம்.
7: உங்க வீட்டு கல்யாணம் எங்க வீட்டு கல்யாணம் மாதிரி எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அதாவது அப்பப்போ அப்படி எப்படி நீட்டா நடக்கும். நம்ம சர்வீஸ் பக்கா.
8: அடுப்படையில இருக்கிற முந்திரியை தினம் எடுத்துட்டு வந்து திருடி திங்கிறான்.
7: விடுங்க நீ, அவளுக்கு இல்லாத முந்திரி பருவா. நான் போய் ஸ்டோர் ரூம்ல கொண்டு வரேன். ஏண்டா அவசரப்படுற? இப்பதானே சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல் மீல்ஸ் கொடுத்து தான் அனுப்புவேன். 100% கேரண்டி.

0: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: இப்ப வாங்க நேர்களே, வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேக மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. நாளைக்கு மதிய பொழுதுல இடியுடன் கூடிய மழை, அதனால துணிகள்லாம் நீங்க துவைச்சு அதை நீங்க காய வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலையிலேயே செஞ்சிருங்க. வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சிறப்பான செவ்வாய்க்கிழமை மாலை பொழுதுல நாம இணைஞ்சிருந்தோம். பரபரப்பா டீயும் விட்டு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு கிளம்பி போகும்போது மட்டும் வரும் பாருங்க ஒரு சந்தோஷம். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு நல்ல சுவாரஸ்யமான தகவல்களும் பாடல்களும் வழங்கி அந்த ஒரு திருப்தியும் என்னுடைய மனசுல இருக்குங்க. அந்த திருப்தியோட தான் நான் வீட்டுக்கு கிளம்பி போக போறேன். அதற்கு முன்பாக டீ கடை நிகழ்ச்சியில இன்றைக்கு நித்யா நான் என்னென்ன தகவல்களை வழங்கியிருந்தேன் அப்படின்னு லேசா ஒரு சின்ன பிளாஷ்பேக் உங்களுக்காக. இன்றைக்கு தொடக்க செய்தியாக ஆஸ்திரேலியால ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இசைய முழுமையாக தயாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சட்டம் இசை கலைஞர்களையும் அவங்களுடைய திறன்கள் பாதுகாக்கும் விதமாக இது கொண்டு வந்திருக்காங்க. பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். 5 மணிக்கு மேல இன்றைக்கு ஒருத்தர் உங்ககிட்ட சம்பளம் எவ்வளவு சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்கும் போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு கலந்துரையாடல நாம எல்லாரும் ஈடுபட்டு இருந்தோம். நேர்கள் உங்களுடைய அனுபவத்தை என்னோட பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 6 மணிக்கு மேல இன்றைக்கு நான் மங்கி ஃபேஸ் ஆர்க்கிடாக மாறி 3 குறிப்புகளை கேட்டு அதற்கு நீங்க பதிலும் சொல்லி அசத்திட்டீங்க போங்க. சற்று முன்பாக அதாவது 7 மணிக்கு மேல இன்றைக்கு உங்க பிள்ளைகளை இலவசமாக நீங்க பல தீயணைப்பு நிலையங்களுக்கு கூட்டிட்டு போகலாம். அதுவும் சனிக்கிழமைகள்ல பிரத்யேகமான ஒரு பயணம், அதாவது ஒரு தீயணைப்பு அதிகாரி உங்க கூடவே வருவாங்க அப்படிங்கறதுக்கான பல தகவல்களை நித்யா நான் வழங்கியிருந்தேன். நம்ம சியான் விக்ரமின் புதிய படமான பவர் ஹவுஸ் திரைப்படத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்களோட நித்யா நானும் விடைபெறுகிறேன். நாளைக்கு மீண்டும் 4 மணிக்கு உங்களை நான் சந்திக்க வந்து விடுவேன். இப்போது டாடா பாய் பாய் சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் ரவுடி பிபி நித்யா. உடம்ப பாத்துக்குங்க.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: வணக்கம். இரவு மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். முதுமை மறதியால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு நீண்டகால ஆதரவு வழங்க புதிய திட்டம் தொடங்கப்படுகிறது. பிடிஎஸ் பிளஸ் திட்டம் தேவை அதிகரிக்கும் போது முன்கூட்டியே வீட்டு பராமரிப்பு, நோயாளிகளுக்கான கவனிப்பு ஆகியவற்றை டிமென்ஷியா சிங்கப்பூர் அமைப்பு வழங்கும். முதுமை மறதிக்கு ஆளான 280க்கும் அதிகமானோரும் அவர்களின் குடும்பத்தினரும் அடுத்த ஈராண்டில் புதிய திட்டத்தால் பயனடைவர். பிரச்சினையின் அறிகுறிகளையும் நடத்தை மாற்றங்களையும் கையாள உதவி வழங்கப்படும். வீட்டை அவர்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் எதிர்கால பராமரிப்பை திட்டமிடவும் உதவி வழங்கப்படும். சிங்டெல், ஸ்டாஹாப், M1 ஆகியவற்றின் விரிவலை இணைய சேவை கோளாறு நாளை காலைக்குள் சரி செய்யப்படும் என்று நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 2000 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனத்தின் ஃபைபர் சர்வீஸ் எனும் கண்ணாடி இழை இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக 3 நிறுவனங்களும் அவற்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டன. பிஷானிலும் தாம்சனிலும் இணைய சேவை பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர், குடும்பங்கள் ஆகியோருக்கு ஏற்ற வசதிகளை கண்டறிவது இப்போது எளிதாகியுள்ளது. 600க்கும் மேற்பட்ட கட்டடங்களின் வசதிகள் குறித்த தகவல் இப்போது கூகுள் மேப்ஸில் உள்ளது. மேலும் பல இடங்கள் படிப்படியாக சேர்க்கப்படும். சக்கர நாற்காலிக்கு ஏற்ற நுழைவாயில்கள், கழிப்பறைகள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள் போன்றவை பற்றிய தகவல்கள் அதில் கிடைக்கும். வெளியே செல்வதற்கு முன் மக்கள் அவற்றை சரிபார்த்துக் கொள்ள புதிய வசதி கை கொடுக்கும். சிங்கப்பூரில் காற்றின் தரம் 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மோசமாக பதிவாகியுள்ளது. 2019 செப்டம்பரிலிருந்து முதல் முறையாக தீவின் எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் இன்று ஆரோக்கியமற்ற நிலையில் இருந்தது. இந்தோனேசியாவின் கலிமந்தான் மாநிலத்திலிருந்து அடர்ந்த புகை சிங்கப்பூரை நோக்கி நகர்ந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. வறண்ட வானிலை, தென்கிழக்கு வட்டாரத்திலிருந்து வீசும் காற்று ஆகியவற்றால் சிங்கப்பூரில் புகைமூட்டம் நீடிக்கும் சாத்தியம் அதிகம் என்று அமைப்பு முன்னுரைக்கிறது. பல மொழிகளில் பாடி அசத்துகிறார் ஏஞ்சல் வைஷிலி. 7 வயதில் இவரது இசைப்பயணம் ஆரம்பமானது. போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள் என தொடங்கி சொந்தமாக பாடல்களை எழுதி மேஷப் படைப்புகளையும் செய்கிறார். சிங்கப்பூர் மட்டுமல்ல, ஆசியாவிலும் பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கிறார் வைஷிலி. பல மொழிகளில் பாடுவதற்கு அந்தந்த மொழிக்கு ஏற்ற வகையில் பயிற்சி செய்ய வேண்டியுள்ளது.

0: மெண்ட்ரினில் பாடியிருக்கேன், மலாயில பாடியிருக்கேன், ஹீப்ரூவில் பாடியிருக்கேன், இட்டாலியன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், அஃப்கோர்ஸ் தமிழில் பாட்டிருக்கேன். மற்ற மொழிகளை பாடும்போது தேர் இஸ் அ டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ, ரொம்ப செஸ்ட்ல இருக்கும். சைனீஸில் பார்க்கும்போது இல்லைன்னா தமிழில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இட் செஸ்ட்ல வராது. இந்த ரீஜனில் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்ஸில் சொல்லுவோம். ஸோ இந்த டோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம மசில்ஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்.
1: பாடலின் மூலம் மற்ற திறனையும் வளர்த்து கொள்ளலாம் என்று கூறுகிறார் வைஷிலி. பாடிக்கொண்டே பிள்ளைகளுக்கு சதுரங்க விளையாட்டை சொல்லித்தருகிறார்.
0: பாடலில் தான் நம்ம ரொம்ப திங்ஸ் லேர்ன் பண்ணுறோம் சின்ன வயசில். தட்ஸ் வை தட்ஸ் நர்சரி ரைம். ஸோ ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு பாடலை யூஸ் பண்ணிட்டு ஈச் பீஸை நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ பாடும்போது அந்த மூவ்மெண்ட்டை செய்யும்போது இட்ஸ் ஜஸ்ட் பாடியிலேயே மனப்பானம் வருது. தட்ஸ் ஆல்சோ என்ஜாய்மெண்ட்.
1: வைஷிலி பற்றிய சிறப்பு தொகுப்பை இன்றிரவு 8:30 மணிக்கு தொலைக்காட்சி செய்தியில் பார்க்கலாம். ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி சீன தலைநகர் பெய்ஜிங்கிற்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயை சந்திப்பார். இருவரும் நாளை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வர். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கின் அமெரிக்க பயணத்துக்கு ஒரு வாரம் எஞ்சியிருக்கும் வேளையில் திரு அராக்ஷி சீனா செல்கிறார். வெளியுறவு அமைச்சர்கள் சந்திப்பில் ஈரான் போர் பற்றி முக்கியமாக அலசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் உள்கட்டமைப்புகள் மீது ஹவுதி கிளர்ச்சிப்படை நடத்தும் தாக்குதலுக்கு கடுமையான பதிலடி கொடுக்க ரியாத் சூளுரைத்துள்ளது. கிளர்ச்சிப்படை புவியீர்ப்பு ஏவுகணைகளையும் ஆளில்லா வானூர்திகளையும் கொண்டு நடத்திய தாக்குதல்களில் 13 பேர் காயமுற்றனர். சவுதி அரேபியா 50க்கும் மேற்பட்ட பதிலடி தாக்குதல்களை தொடுத்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மீண்டும் நிராகரித்துள்ளார். ஏஐ நிறுவனங்களின் தலைவர்களை அவர் விரைவில் சந்திக்க உள்ளார். ஏஐ, தகவல் சேகரிப்பு நிலையங்கள் ஆகியவை குறித்த அச்சம் ஒரு சதித்திட்டம் என்று திரு டிரம்ப் கூறினார். இந்த விவகாரத்தில் சீனாவுக்கு முன்னிலை வழங்கக்கூடாது என்றும் அவர் எச்சரித்தார். ஏஐ உலகை கட்டுப்படுத்தும் என்ற அச்சத்தை அதிபர் டிரம்ப் மறுத்தார். ஏஐ துறையில் அமெரிக்கா முன்னிலையில் இருப்பதால் இத்தகைய அச்சம் எழுவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர் எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று சீனாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். 1-for-1 சலுகைகளை பெறுங்கள். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உணவு வகைகளின் மூலம் கலாச்சாரத்தை கொண்டாடுங்கள். அழகான ஏரிக்கரை ஓரத்தில் ஹைட்டியை அனுபவித்து மகிழுங்கள். பாலைவன அழகை ரசித்து மகிழுங்கள். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9686.
5: மதுரையோட மனம் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
8: குட் டே பியூட்டி பார்லர்.
7: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
8: குட் டே பியூட்டி பார்லர்.
7: உங்க முகத்தை கலவரத்துக்கு,
8: ஐயோ அது முகம் கலவரது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
7: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
8: குட் டே பியூட்டி பார்லர்.
7: புதன் கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
8: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
7: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
9: 8 singles looking for love.
10: We're here to find love.
9: Get a little help from the person they trust most.
10: You've brought the one person that knows you best, and they're here to finally find you love.
9: Their love life is in the hands of their wingman.
11: We have to make it happen.
12: I want to go on a date.
9: Their biggest cheerleader and their harshest critic.
10: Your wingman will go head to head in a series of challenges.
9: The wingman wins a challenge, the single gets the date.
13: A chance to get a bit closer with her.
9: To spice up the stakes, the winning couple will walk away with $20,000 and $10,000 for the best wingman. But when loyalty gets tested and hearts are on the line, will it be happily ever after?
14: Whatever happens, I do want you in my life forever.
9: Or betrayal and heartache.
15: I got played.
16: I literally want to throw up right now.
17: Girl, you gotta fix yourself.
18: Who knows what's coming next?
9: Catch Wingman. Available on MeWatch and Mediacorp Entertainment on YouTube from 10 September. Find out more at mewatch.sg/wingman.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
4: மீடியாகாப் ஒலி 968-இல் ஹிந்தி பாடல்கள்.
19: It's time for some Hindi tunes on your favorite station, ஒலி 968.

0: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: Everybody knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite MediaCorp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
2: Media Kabuli 968 Hindi Padalgal.
3: You're listening to Hindi Numbers on Only 968.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: Everybody knows Fair is back with a one-stop health and wellness experience for all. Bring your family and friends to Compass One Mall Level 2 Atrium from 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. Admission is free. Enjoy exclusive product offers and attractive goodie bags while stocks last, with 2 full days of insightful seminars on Saturday and Sunday. Explore simple ways to enhance your well-being and many more practical health tips by experts. Plus, you'll get to meet your favorite Media Corp personalities in person. So save the date, 2nd to 4th October, Friday to Sunday from 10 a.m. to 9 p.m. at Compass One Mall Level 2 Atrium. Don't miss the chance to get amazing offers, health and wellness tips at the Everybody Knows Fair. For more details, visit mediacorp.sg/everybodyknows.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968
4: மீடியா கபலி 968 இல் ஹிந்தி பாடல்கள்.
5: You're listening to Hindi Number

0: and to Hindi numbers. Thank you for listening to Only
1: 98. வணக்கம். இரவு மணி 9. மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். மத்திய வர்த்தக வட்டாரத்தில் வேலை செய்வோருக்கு மனநல ஆதரவுக்கான புதிய வசதிகள் அறிமுகமாகியுள்ளன. கேபிட்டல் டவரில் அமைக்கப்பட்டுள்ள புதிய டச் பாயிண்ட் நல்வாழ்வு நிலையம் அதனை சாத்தியமாக்கும். மனநல ஆலோசனை, உடலியக்க சிகிச்சை, மனதுக்கு இதமளிக்கும் நடவடிக்கைகள் ஆகியவற்றில் அங்கு ஈடுபடலாம். மத்திய வர்த்தக வட்டாரத்தில் அமைந்துள்ள முதல் ஒருங்கிணைந்த வேலையிட நலவாழ்வு நிலையம் என்று அது கருதப்படுகிறது. அலுவலகத்தில் பணியாற்றுவோர் இதுபோன்ற நடவடிக்கைகளை அதிகமாக நாடுவதாய் தெரிவிக்கப்பட்டது. அவற்றை ஒரே கூரையின் கீழ் பெற புதிய நிலையம் உதவும். முதுமை மறதியால் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு நீண்டகால ஆதரவு வழங்க புதிய திட்டம் தொடங்கப்படுகிறது. PDS பிளஸ் திட்டம் தேவை அதிகரிக்கும் போது முன்கூட்டியே வீட்டு பராமரிப்பு, நோயாளிகளுக்கான கவனிப்பு ஆகியவற்றை டிமென்ஷியா சிங்கப்பூர் அமைப்பு வழங்கும். முதுமை மறதிக்கு ஆளான 280க்கும் அதிகமானோரும் அவர்களின் குடும்பத்தினரும் அடுத்த ஈராண்டில் புதிய திட்டத்தால் பயனடைவர். பிரச்சினையின் அறிகுறிகளையும் நடத்தை மாற்றங்களையும் கையாள உதவி வழங்கப்படும். வீட்டை அவர்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் எதிர்கால பராமரிப்பை திட்டமிடவும் உதவி கிடைக்கும். சிங்டெல், ஸ்டாஹப், M1 ஆகியவற்றின் விரிவலை இணைய சேவை கோளாறு நாளை காலைக்குள் சரி செய்யப்படும் என்று நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 2000 வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நெட்லிங்க் டிரஸ்ட் நிறுவனத்தின் ஃபைபர் சர்வீஸ் எனும் கண்ணாடி இழை இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக 3 நிறுவனங்களும் அவற்றின் ஃபேஸ்புக் பக்கத்தில் குறிப்பிட்டன. பிஷானிலும் தாம்சனிலும் இணைய சேவை பாதிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் குடும்பங்கள் ஆகியோருக்கு ஏற்ற வசதிகளை கண்டறிவது இப்போது எளிதாகியுள்ளது. 600க்கும் மேற்பட்ட கட்டடங்களின் வசதிகள் குறித்த தகவல் இப்போது கூகுள் மேப்ஸில் உள்ளன. மேலும் பல இடங்கள் படிப்படியாக சேர்க்கப்படும். சக்கர நாற்காலிக்கு ஏற்ற நுழைவாயில்கள், கழிப்பறைகள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் அறைகள் போன்றவை பற்றிய தகவல்கள் அதில் கிடைக்கும். வெளியே செல்வதற்கு முன் மக்கள் அவற்றை சரிபார்த்துக் கொள்ள புதிய வசதி கை கொடுக்கும். பல மொழிகளில் பாடி அசத்துகிறார் ஏஞ்சல் வைஷிலி. 7 வயதில் இவரது இசைப்பயணம் ஆரம்பமானது. போட்டிகள், இசை நிகழ்ச்சிகள் என தொடங்கி சொந்தமாக பாடல்களை எழுதி மெஷப் படைப்புகளையும் செய்கிறார். சிங்கப்பூர் மட்டுமல்ல, ஆசியாவிலும் பல இசை நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து தனக்கென தனி இடத்தை பிடித்திருக்கிறார் வைஷலி. பல மொழிகளில் பாடுவதற்கு அந்தந்த மொழிக்கு ஏற்ற வகையில் பயிற்சி செய்ய வேண்டும்.
2: மெண்ட்ரிங்க பாடியிருக்கேன், மலையாள பாடியிருக்கேன், ஹீப்ரூவில் பாட்டிருக்கேன், இட்டாலியன், ஸ்பானிஷ், ஃப்ரெஞ்ச், அஃப்கோர்ஸ் தமிழில் பாட்டிருக்கேன். மற்ற மொழிகளை பாடும்போது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் லவ் யூ, ரொம்ப செஸ்ல இருக்கும். சைனீஸில் பார்க்கும்போது இல்லைன்னா தமிழில் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் இட் செஸ்ல வராது. இந்த ரீஜனில் நம்ம என்ன சொல்லுவோம், மிக்ஸில் சொல்லுவோம். ஸோ இந்த டோனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம மசில்ஸை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும்.
1: பாடலின் மூலம் மற்ற திறனையும் வளர்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் வைஷிலி. பாடிக்கொண்டே பிள்ளைகளுக்கு சதுரங்க விளையாட்டையும் அவர் சொல்லித்தருகிறார். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட

பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. சமூக ஊடகங்கள், காணொலி பகிர்வு தளங்கள், உரையாடல் கட்டமைப்புகள், இணைய விளையாட்டுகள் ஆகியவற்றில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம். பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் அதே நேரம் அத்தகைய தளங்களை பிள்ளைகளுக்கு உகந்ததாக மாற்றியமைக்க நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்படலாம். அதுகுறித்த நகல் சட்ட ஆவணத்தை மேற்கோள் காட்டி AFP செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. கொங்கோ குடியரசின் கிழக்கு பகுதியில் இபோலா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் பலன் தரத் தொடங்கியிருப்பதாக ஐக்கிய நாட்டு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் நோய் பெரிய அளவில் பரவியிருப்பதாகவும் அதனை கட்டுக்குள் கொண்டுவர பல மாதங்களாகலாம் என்றும் அவர்கள் கூறினர். அதற்கு கணிசமான ஆதரவு தேவை என்று உலக சுகாதார அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. சில பகுதிகளில் நோய் தொற்று சம்பவங்கள் கூடியிருப்பதாக கூறப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில மறுபடியும் நம்ம சந்திக்கிறோம் நேயர்களே. இன்னைக்கு செப்டம்பர் 15 கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சிங்கப்பூரே ஒரு ஒலியை கேட்டிருக்கோம்.
1: ஆமா ரஃபி, நான் கேட்டு கொஞ்சம் பயந்துட்டேன், ஆனா எனக்கு தெரியும் என்ன ஒலியில வேலை செய்யறதால எனக்கு தெரியும் அபாய ஒலி வர போகுதுன்னு.
0: அப்படி வேலை செய்யலன்னா நீங்க வானொலி கேட்டோ இல்ல தொலைக்காட்சியை பார்த்தோ நீங்க தெரிஞ்சு வச்சிருந்திருப்பீங்களா?
1: இல்ல நான் பண்ணிருப்பேன், ஆனா கொஞ்சம் மறந்துட்டேன். அதாவது இன்றைக்கு தான் செப்டம்பர் 15 அப்படின்னு மறந்துட்டேன். நானும் வாகனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்கேன், அப்பதான் திடீர்னு அந்த அபாய ஒலி வருது. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமா
0: அருமையான பாடல் எடுத்து வச்சிருக்கோம்.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரோ ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
4: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
4: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484672323. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: ஒலிங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கு. ஒலி 9:08 பாத்தீங்களா, அதுவும் வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஒலி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு பலவற்றை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது.
4: ஓசைகளை சொல்றீங்க,
3: ஓசை அது ஒலித்து இருக்கும், அது பல ஞாபகத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். இப்ப நீங்க பாருங்க, ஒரு பாட்டை கேட்கும் போது அதுவும் ஒலி தானே. அந்த ஒலி வந்து இப்ப ஒரு பாட்டை கேட்கும் போது இது இந்த வயசுல நான் கேட்டேன் அப்படிங்கிற ஞாபகத்தை நம்மளுக்கு கொண்டு வரும்.
4: அதுதான் நம்ம மலரும் நினைவுகளா ஒரு அங்கமா நம்ம செய்யறோம்.
3: ஆமா,
4: அதே மாதிரி கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு இருக்கும். ஆனா நம்ம சொல்றது பாடல்கள் ஒரு பக்கம் இருக்கு,
3: சில
4: ஓசைகள். இப்ப உதாரணத்துக்கு அபாய ஒலி அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருந்தோம்.
3: ஆமா,
4: வேற என்னென்ன இருக்கு ரஃபி?
3: டெலிபோன் ஒலி இருக்கு, அதாவது அந்த காலத்துல வந்து நோக்கியா தொலைபேசி.
4: ஆமா ஆமா,
3: அதோடைய
4: பரிச்சயமான ஒன்று
3: அது வந்து கையில வச்சுக்கிட்டு அலைஞ்ச காலம் எல்லாம் இருக்கு. அதுவும் அந்த ஒலியும் ஞாபகத்தை ஏற்படுத்தும். வேற என்னென்ன ஒலி எதை எதெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்திருக்குங்கிறது தான் நீங்க கேட்க போறோம்.
4: அதை பத்தி நம்ம பேச போறோம் இன்று இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில. தொடர்ந்து இணையங்கள், இது உங்கள் இரவு ஆட்டம்.
3: பாடல்களை கேளுங்கள்,
4: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: காதலிக்க நேரமில்லை லெவன்டே நேரமே பாடல் நம்ம கேட்டோம். யார் நம்மளுடைய இசையில ஆதித்யா ஆர்கே அலெக்சாண்டர் ஜாய் பாடியிருந்த பாடல் அது. அதற்கு முன்பாக அனிருத்துடைய இசையில மதராசி திரைப்படத்திலிருந்து வழியிறன் பாடலை நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:18.
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
0: CTE நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 முன்பாக வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சாங்கி நோக்கி செல்லும் PIE ஜலான் யூனோஸ்க்கு பிறகு அங்கேயும் வாகனம் பழுது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படகை பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
7: ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
6: பெரியவங்களும் வரலாமா?
7: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
6: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-404 வழி தொடர்பு கொள்ளலாம்.
8: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
9: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வழி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வழி தான்.
8: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
9: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
10: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-48-06.

0: இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில ஓசைகளை பத்தி உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம், ஒலிகளை பத்தி கேட்டிருந்தோம். ஒரு சில ஓசைகள் ஒலிகள் அதை கேட்கும் போதே ஒரு சில நினைவுகளை தூண்டும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம நினைச்சு பார்க்கும் போது கூட இந்த ஓசைகளோட ஒரு சில நினைவுகள் வந்து சேர்ந்து இருக்க ஒட்டி இருக்கும்.
1: அப்படிப்பட்ட ஒரு ஓசை தான் முன்பு வந்து அந்த டயல் போன் இருந்தது, உங்களுக்கு தெரியுமா? நான் அதை ரொம்ப ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் எப்போதுமே அப்படிதான் நடக்கும், ஒண்ணு இருக்கும் போது அதோட அருமை தெரியாது, அதை எடுத்து வைக்கணுமே நம்மளுக்கு தோணாது. அதை வந்து அந்த டோன் இதுக்கு மாத்தினாங்க இல்லையா, எனக்கு வந்து அந்த அந்த டயல் சுத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: அதுலயும் ஒரு ஓசை,
1: அதுல ஒரு ஓசை இருக்கு, அந்த ஓசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தொலைபேசியில வந்து அப்படின்னு ஒரு எதிர் சத்தம் வரும், அதுவுமே வந்து நான்
0: அது எப்போதும் கேட்டதுல ஒரு சில ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சினால.
1: ஆமா, அது அந்த நேரத்துல அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த தொழில்நுட்ப இதை மாறுச்சு இல்லையா. சரி, ஏன் அதை சொன்னேன்னா, அந்த நேரத்துல தொலைபேசி அழைப்பு வர அந்த மணியும் கூட ட்ரிங் ட்ரிங்னு கேட்கும்.
0: ஆமா, ரொம்ப எல்லா தொலைபேசியுமே ஒரே மாதிரி இருந்திருக்கும்,
1: ஒரே மாதிரி தான். நீங்க வந்து அதை ஒன்னும் செய்ய முடியாது,
0: கிடையாது
1: நீங்க இஷ்டத்துக்குலாம் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் அது மாறி வந்தது. ஆக அந்த ஒரு ஓசையை நான் ரொம்ப வந்து மிஸ் பண்றேன், அதை மறக்க முடியாம இருக்கிறேன். ஏதாவது அந்த போன் கிடைக்கும், சில இடங்களில் வித்து இருக்கிறாங்க பாத்துருக்கேன்.
0: அதே மாதிரி இருக்காதுல்ல,
1: அதே மாதிரி இருக்காது, நீங்க அதை பயன்படுத்தவும் முடியாது, சும்மா வாங்கி அழகுதான் வைக்க முடியும்.
0: அதே மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த பயன்பாடு வந்து நீங்க சுத்தி வர மாதிரி இருக்கு. இப்ப நீங்க அப்படி தட்டி அழுத்தி,
1: ஆமா அது பட்டன் தானே வச்சிருக்காங்க,
0: நீங்க சுத்துறதுக்கு வழி இல்லாம இருக்கு. கண்டிப்பா பழைய போன்லாம் இருக்கும், ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அலங்கார பொருளா தான்.
1: ஆமா.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஓர் அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஓர் யூரோ 1.48 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் 1.35 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 21 சென்ட்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: நவீன், ஒரு காலத்துல நாம மறந்தாலும் நம்ம நேர்கள் இதை மறக்க மாட்டாங்க. அவங்க நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா யாருன்னு நியூசிலாந்து ஆக்லாந்து வந்து ஷாம்லா சொல்லியிருக்கிறாங்க.
1: என்ன சொல்லிருக்காங்க?
0: நாம எப்படி மோட்டோரோலா பேஜர் சவுண்ட மறக்க முடியுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஆமா ரஃபி, உண்மைதான், எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப சரியா பாருங்க, ஒளி வெற்றுவோம். ஆனா அந்த ஓசியோட எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன குழந்தை.
0: ஆனா பாத்திருக்கீங்களா பேஜர் எப்படி இருக்குன்னு?
1: பாத்திருக்கேன்.
0: அப்பா வச்சிருந்தாரு.
1: அப்பா வச்சிருந்தாரு. அதான் சொல்றேன், அந்த நேரத்துல நான் பெற்றோர்களோட நான் தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு 5 மணிக்கு அது ஒலிக்கும், 3 மணிக்கு ஒலிக்கும், போய் அதை வந்து ஆஃப் பண்ண வர. இந்த ஞாபகம் எனக்கு இருக்கு, ஆனா பார்த்து நானே யூஸ் பண்ண ஞாபகம் எனக்கு இல்ல.
0: உங்களுக்கு தெரியுமா, இந்த காலத்துல நம்ம வந்து தொலைபேசி மூலமா அழைத்து சொல்லிடுறோம் ஏதாவது அவசர செய்தி. பேஜர்ல எப்படி அவசர செய்தி நீங்க சொல்லுவீங்க? அதாவது பேஜர்லயும் காதல் நடந்தது.
1: பேஜர்ல எஸ்எம்எஸ் மாதிரி தான்.
0: ஆமா, நீங்க ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 143 போட்டு அனுப்புவீங்க, அந்த மாதிரி இருக்கு. ரொம்ப அர்ஜென்டா நீங்க அவங்களுக்கு தொடர்பு கொள்ளணும், அவசரத்துல தொடர்பு கொள்ளணும்னா நீங்க வந்து 99 போட்டு அனுப்புவீங்க. 999 ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசரம்,
1: போலீஸ் வந்துருவாங்க போல இருக்கு. சரி, அந்த ஓசி நம்ம கிட்ட இருக்கு, கேட்டோட என்னென்ன நினைவுகளை கொண்டு வருது அப்படின்னு மட்டும் பாருங்க
0: பாப்போம். பாருங்க நவீன்,
1: 8 விதமா இருக்கு ரஃபி.
0: உங்களுக்கு தெரியுமா, நம்ம செட் பண்ணிக்கலாம் என்ன இது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இது இருந்துச்சுன்னா பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாட்டு
1: பொருளை
0: கூட
1: ஆக்கிருக்க

0: தெரி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் குமாரோட இசையில தேவா பாலச்சந்திரன் பாடியிருந்த பாடல் நம்ம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:39.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. சாங்கி நோக்கி செல்லும் பிஐஇ பாயலேபா சாலைக்கு பிறகு, எம்சிஇ நோக்கி செல்லும் ஏஒய்இ ஜலான் புன்லைக்கு பிறகு சாலை பணிகள். அதனால அங்கே மூன்றாம் தடத்தை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515858.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம்.

பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: நம்மளுடைய ஐம்புலன்கள்ல செவி அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓசைகளை கேட்டாலே நினைவு வந்து வரும்,
1: நிறையா
0: வரும் இந்த நினைவுகளும் ஞாபகங்களும். அது என்னென்ன ஓசைகள் என்னென்ன நினைவுகள் அப்படின்னு உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம். ஜோ ஜோதி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
2: மாலை வணக்கம்.
1: வணக்கம்
2: ரஃபி.
0: வணக்கம்.
2: என் பேரு பரஞ்சோதி.
0: பரஞ்சோதி,
2: கனடா டொரண்டோல இருந்து பேசுறேன். நான் ஒரு சிங்கப்பூர் குடிமகன். இங்க ஒரு 20 காண்டமா சிங்கப்பூர் கனடா டொரண்டோல இருக்கேன். ஒளி என்று கேட்கும் போதே எனக்கு நினைவு வருது வந்து என் டாட்டரை ஸ்கூல்ல விடும்போல காலையில இப்பதான் விட்டு வந்தேன். அந்த பேல் ரிங் வரும், அந்த ஒளியை கேட்டவங்களுக்கு எனக்கு என்னோட நினைவு சிங்கப்பூர்ல நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போல அந்த ஸ்கூல் ரிசர்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிற நேரங்கள ஸ்கூல் முடிகிற நேரங்களை அதுதான் எனக்கு ரொம்ப நினைவா இருக்கும். சோ இதுதான் உங்கள்ட்ட பகிர்ந்து விரும்புறேன். மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி
1: நன்றி ஜோ. என்ன தெரியுமா நவீன், முன்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து ட்ரீங் அடிக்கும், இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஓசை
0: எனக்கு தான்
1: உங்களுக்கு அதெல்லாம்
0: அப்படிதான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா என்னுடைய வீடு வந்து பள்ளி ஓரமாவே இருக்கு, பள்ளி ஓசை கேட்கும். ஆனா எப்ப கேட்டாலுமே ரஃபி அந்த நானே அந்த பள்ளியில இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு
1: வரும்,
0: அந்த ஞாபகங்கள்ல இருந்து அலையாலியா வரும்.
1: ஆமா, இப்ப தமிழ் திரைப்படங்கள்ல பார்க்கும் போது ஒரு இதை எடுத்து டிங் டிங் டிங் டிங் அடிப்பாங்க. ஆனா இங்க வந்து அந்த காலத்தை நம்ம கடந்து அதுவே சொந்தமா ட்ரெயின்
0: ஒரு அரை மணி நேரமும் அதை ஒலிக்கும் நினைக்கிறேன்.
1: கொஞ்ச நேரம் அதாவது ஒரு இது முடிஞ்சிட்டு ஒரு பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு மணி ஒலி.
0: அதே மாதிரி இப்ப அண்மை காலங்கள் அப்படி சொல்ல முடியாது, நான் வந்து பள்ளி பருவத்துல இருக்கும் போது அந்த லைட்னிங் அலர்ட் புதுசா சேர்த்துக்கிட்டாங்க.
1: ஓ,
0: லைட்னிங் அலர்ட் அப்படி வரும்போது ஒண்ணு அந்த சமிக்ஞை விளக்கு வந்து எரிய ஆரம்பிக்கும், அதோட ஒரு அபாய ஒலியும் ஒலிக்கும்.
1: வெளியே போக கூடாது, பள்ளிக்கூடம்
0: வெளியே இருக்காங்கன்னா நீங்க உடனே உள்ள வரணும்,
1: உள்ள வந்துடும்,
0: உள்ள வந்துடும். அதே சமயத்துல நீங்க உள்ள இருந்தீங்கன்னா தயவு வெளியே போகாதீங்க அப்படின்னு உணர்த்துறதுக்கு ஒரு ஒலி.
1: எங்க நேரத்துல அதெல்லாம் கிடையாது.
0: ஆமா,
1: வெளியே போனா மழை பெஞ்சா நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க நினைய மாட்டீங்க, அவ்வளவுதான்.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
3: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
3: வேலை
2: அரசாங்கம் முதல்வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை

0: செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.
1: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தானே நம்ம பக்கம் வந்துருவாங்க.
2: உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் இப்போதிலிருந்து துவக்கம்.
3: ஆமாங்க, நாங்க சொன்ன அந்த உறுதிமொழியை நாங்க இன்னும் அதை கட்டி காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அந்த உறுதிமொழி இருக்கு. பாட்டை கேளுங்க, அந்த பாட்டை என்னைக்கோ கேட்டிருப்பீங்க, ஆனா படத்தோட கேளுங்க. சில வேளைகள்ல படம் தெரியலன்னு சொல்றாங்க, பாட்டு தலைப்பே மாத்தி சொல்றாங்க, நடுவுல இருந்து சொல்றாங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு ஓரளவுக்கு போய் நான் தேட முடியும், ஆனா நீங்க ஒழுங்கா அந்த தலைப்பு எல்லாம் கொடுத்தாதான் போய் தேட முடியும்.
2: நேத்து வந்து ஒரு நேர் என்ன சொல்லியிருந்தாங்க, பாடல் தலைப்பு அப்படின்னு மொட்டையா சொல்லிட்டாங்க.
3: ஆமா,
2: ஆனா என்ன திரைப்படம், யார் இசையமைப்பாளர், யாருமே அவங்க சொல்லாம இருக்கும் போது எப்படி வந்து தேடுறது?
3: வேற யாரும் இல்ல, ஜெல்டா தான் ஒரு பாட்டை சொன்னாங்க.
2: அவங்கள குறிப்பிட வேண்டாமே நினைச்சேன். சரி, நம்ம பாடல ஒளிபரப்பணும் தானே ரஃபி?
3: அவங்களுடைய பாடல இல்ல, நேற்று ஒளியேற்றல, ஆனா இன்னைக்கு வேற பாட்டு
2: கேட்டு. அவங்களுடைய பாடல இன்றைக்கு இன்னைக்கு வேற பாடல் கேட்டுருக்காங்க, அதை நம்ம ஒளியேற்றுவோம். ஆனா தொடர்ந்து இந்த மாதிரி சவால்களை கொடுத்துக்கிட்டே இருங்க, நம்மளும் வந்து சவால இணங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பாடலை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக நம்ம ஒளியேற்றுவோம்.
3: சரி, எங்களுடைய வங்கியிலையும் பாடல்கள் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து உங்களுக்கு ஒளியேற்றுவோம். இன்னைக்கு முதல்ல வந்து ஜெல்டா சாந்தி என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, செவ்வான ஒரு நட்சத்திரம், அந்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேட்க போறோம். அதற்கு முன்னால ஒரு பழைய பாடல், இந்த பாடல் வந்து யார் கேட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிராமானம்மா படத்துல இருந்து ராவா வி கேட்டிருக்கிறாரு, கொடியில் இரண்டு மலர் உண்டு.
2: அழகான ஒரு பாடல், இரண்டுமே அழகான பாடல்கள் இரண்டு நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணையங்கள், இது உங்கள் ஒளி 9 6 8
3: கேட்டாலே பரவசம்.

0: இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: Maverick Events and Production வழங்கும் Masala Coffee Live in Singapore The Return Tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMARC Downtown Eastdale. Masala Coffee Live in Singapore The Return Tour. நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: 80களில் இருந்து இரண்டு பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அதுல முதல் பாடலை நம்மளுடைய நாகம்மா விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டுருவோம்.
1: இரவு வணக்கம் ரவி, இரவு வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நாகம்மா சேகரன். இன்றைக்கு வந்து நிலவு சுடுவதில்லை திரையிலிருந்து பாரிஜாதம் பகலில் பூத்தது, அந்த பாடலை விரும்பி கேட்கிறேன். இந்த பாடலுக்கு இசை வந்து இளையராஜா பாடியவர்கள், எஸ் ஜானகி அம்மாவும் கே ஜே ஜெயசுதாசும் பாடியிருக்காங்க. இந்த நேரத்தில் ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உங்கள் இருவருக்கும் நன்றி வணக்கம் ரவி. நன்றி வணக்கம் ரவி.
0: நன்றி நன்றி.
2: கவிஞர் முத்துலிங்கம் இயற்றிய பாடல் இது, கேட்க போறோம். அதனையும் அடுத்து ஹே உன்னை தானே. இப்ப இந்த பாடல் கேட்டதோட உங்களுக்கு யார ஞாபகம் வருது சொல்லுங்க.
0: ஒன்னு ஃபாரிசா இருக்கணும், காதல் பரிசு திரைப்படத்தின் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல், இதுவும் இளையராஜாவின் இசை.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் போட்டது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9.6.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
3: சூரிய வெப்பத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்திலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இதை கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
4: குட் பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
5: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
6: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம 2 நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்க நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. September 19 முதல் October 4 வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
0: 967-88-968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: இந்த 70கள் 60கள் 80கள் ஏன் 90கள் பாடல்களுக்கு மத்தியில நம்ம 1000 ஆண்டுக்கு பிறகு வந்த ஒரு பாடல் நம்ம கேட்க போறோம்.
4: ஆமா,
3: அதுதான் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் இருந்து. உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்லும்போது பழைய படம் நினைச்சிடாதீங்க,
4: புது படம்.
3: ஆமா, தனுஷ் நடித்த திரைப்படம். விஜய் ஆண்டனியோட இசையில கண்ணீரண்டில் மோதி அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இந்த பாடல நம்ம சந்தோஷம் திரும்பி கேட்டிருக்காரு.
4: சரி, இந்த பாடலை தொடர்ந்து உங்களுடைய பாடலும் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம நேர்களை என்ன செய்யணும், எங்களுக்கு அனுப்பி வைங்க 967-88-968. நீங்க அனுப்பி வச்சுக்கிட்டே இருங்க, பாடல் வருதா இல்லையாங்கிறத ஒலி 968 மட்டும்தான் நாங்க தேடி பிடிச்சி போடுறது மட்டும் இல்ல, எத்தனை மணிக்கு சரியா பாட்டு வருதுங்கிறதையும் சொல்லுவோம்.

0: விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறது அந்த விருப்ப பாடல் அங்கத்தின் கரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரஃபி. ஏன்னா நேத்தே இரண்டு நேர்கள் வந்து பாடல்களை கேட்டாங்க, ஆனா ஒளிபரப்ப நேரம் பார்த்தல. இன்றைக்கும் மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்காங்க. இன்றைக்கு முதல் அரை மணி நேரத்திலேயே அவங்களுடைய பாடல், இல்ல அரை மணி நேரமா, இல்ல முதல் ஒரு மணி நேரத்திலே அவங்களுடைய பாடலை வந்து நம்ம ஒளிபரப்பம் செய்ய போறோம்.
1: முதல்ல நம்ம கேட்க போறது காடு பொட்ட காடு. இந்த பாடலை பாரதி ராஜாவும் மலேசிய வாசுதேவனும் பாடி இருக்கிறாங்க.
0: ஆமா,
1: பாடல் இடம்பெற்ற படம் வந்து கருத்தம்மா ரஹமானோட இசையில பைரமுத்து இயற்றிய பாடல். அந்த பாடல் தான் கேட்க போறோம் நம்ம. அதனை அடுத்து
0: இதயம் திரைப்படத்தில் இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய ரொம்ப அழகான ஒரு பாடல், பொட்டு வைத்து ஒரு வட்ட நீலா. ரொம்ப இதமான ஒரு பாடல், தொண்ணூறுகளில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடலை நம்ம விஸ்வம் விரும்பிக்கிட்டு இருக்காரு.
1: காடு பொட்ட காடு பாடலை வந்து விக்னேஷ் விரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
3: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: வேல
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
4: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். அடுத்து
3: நம்ம இரண்டு பாடல்களை எடுத்து வச்சிருக்கோம். அதுல முதல் பாடல் காஷ்மீர் காதலி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை கேட்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இது. ஜி கே வெங்கடேஷுடைய இசையில
4: அழகிய செந்நிறவானம் அதிலே உன்முகம் கண்டேன்.
3: ரொம்ப அழகான ஒரு பாடல். இந்த பாடல ஈஷுன் சிவா விரும்பிக்கிட்டு இருக்காரு.
5: அதனை அடுத்து மோகன் சுவிட்சர்லாந்துல இருந்து அனுப்பி வைத்திருக்கிறாரு. அவர் என்னைக்காவது ஒரு நாள் அனுப்பி வைப்பாரு. இன்னைக்கு அவர் என்ன பாடலை தேர்ந்தெடுத்து இசையில் தொடங்குதம்மா ஹேராம் படத்தில் இடம்பெற்ற பாட்டு. கே ஜே ஜேசுதாஸ் கிடையாதுங்க இந்த பாடலை பாடினது. இதை பாடினது வந்து அஜய் சக்கரவர்த்தி பாடி இருக்கிறாரு. அந்த பாடல் உங்களுக்காக வெளியேற்றும்.

0: டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
2: முதல்ல வந்து அபு உடைய பாடல் வந்துகிட்டு இருக்கு. அபு வந்து என்ன பாடல பாடி அனுப்பினார்னா,
3: நினைத்தாலே இனிக்கும். அதாவது 1970களில் வெளிவந்த திரைப்படம். எம் எஸ் விஸ்வநாதன் தான் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைச்சிருக்காரு. எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல். ஆனா ரஃபி, அதாவது நினைத்தால் இனிக்கும் அப்படின்னு சொல்லும் போது எங்கேயும் எப்போதும் ரொம்ப பிரபலமான பாடல், நினைத்தால் இனிக்கும் அந்த தலைப்பு கொண்ட பாடல் ரொம்ப பிரபலமான பாடல். ஆனா இந்த பாடல் கொஞ்சம் குறுகிய பாடல், ரொம்ப பிரபலம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நல்ல மெட்டுதான்.
2: ஆமா, அந்த மெட்டு. அதே மாதிரி இதே படத்துல வந்து இது அவர் கேட்டிருக்கிறது வந்து வாட் அ வெயிட்டிங்
3: காத்திருந்தேன்
2: இல்லையா, அதுல ஆரம்பத்துல அப்படி வரும்.
3: ஆமா,
2: இன்னொரு பாடல் வந்து நினைத்தாலே இனிக்குமே சொல்லிட்டு இருப்பாங்க. பாலசுப்ரமணியம் பாலா கேட்டிருக்கும் பாடல்.
3: ஆனா இந்த பாடலை பாடியது வந்து பாலசுப்ரமணியம் பாலா, அதாவது எஸ்பிபி கிடையாது, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல். ஏன்னா கர்ணன் திரைப்படத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு பாடல ஒளிபரப்புங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டாரு. நமக்கு கர்ணன் அப்படின்னு சொல்லும்போது உள்ளத்தில் நல்ல உள்ளம் எல்லாருக்குமே தெரியும், அண்மையில் தான் அதை ஒளியேற்றணும். அதுக்கு மாற என்ன பாடல் ரஃபி?
2: மொத்தம் 16 பாடல்களை கண்ணதாசன் இயற்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருக்கிறாங்க. அது பல ராகத்துல வந்த பாடல்கள்லாம் இந்த திரைப்படத்துல இருக்கு சொல்லி இருக்கிறாங்க. நாம கேட்க போற பாடல் வந்து இரவும் நிலவும். டி எம் சவுந்தரராஜன் சுசிலா பாடியிருக்கும் பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட சில வாங்க கேட்டு வருவோம்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 15 செவ்வாய்க்கிழமை உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் ஆஃப்ரோ டே.
2: ஆமா, யார் யாருக்கெல்லாம் முடி வந்து அடர்த்தியா, அது ஒரு மாதிரியா, ஒரு அந்த காலத்துல 70-80 எல்லாம் பாத்தீங்கன்னா
1: ஒரு ஸ்டைல், அது
2: ஸ்டைல் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு போகும்போது பெல் பாட்டம் போட்டு போகும்போது அது ஒரு ஸ்டைல். ஆக அந்த அஃப்ரோங்கிறது வந்து இன்னைக்கும் பிரபலமா தான் இருக்கு, ஆனா அதுக்கான முடி வளர சாத்தியம் இருக்கணும்,
1: முடி வளர சாத்தியம் இருக்கணும், அது மாதிரி பராமரிக்கிற அந்த தன்மையும் இருக்கணும். ரஃபி, அப்படியே அந்த சீப்பை வச்சு அப்படியே கோம்பிடிக்கிட்டே இருப்பாங்க, சிவிக்கிட்டே இருப்பாங்க.
2: ஆமா,
1: அது மட்டும் இல்லாம
2: சிக்க விழுன்னு நினைக்கிறேன் இல்ல,
1: பராமரிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன கேட்கணும் இந்த ரஃபி, இது வந்து மேற்கத்திய ஒரு சாயல் தானே?
2: ஆமா ஆமா, நிச்சயமா அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரபலமான ஒண்ணு.
1: நம்ம இந்தியர்கள், நம்ம ஒரு சில மலாய்க்காரர்கள் கூட முன்பு வச்சதை நான் பாத்திருக்கேன், புகைப்படங்களை பாத்திருக்கேன். ஆனா உண்மையை சொல்லவா ரஃபி, யார் யாரெல்லாம் எஃப்ரோ வச்சிருந்தாங்களோ இப்ப எல்லாமே கொட்டி போயிருக்கோம். ஏன்னு இருக்கோ தெரியல, சிக்கு சொல்றீங்களா, சிக்கு விழும், அது கொஞ்சம் கொட்டி போறதுக்கு அதிக அளவுல இருக்கும். ஆனா அந்த காலத்துல நான் எவ்வளவு முடி வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு
2: சொல்றவங்க இருக்காங்க. அதோட சீதோஷன நிலை, இப்போ உள்ள நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது தாங்க மாட்டுதா உங்களுக்கு, என்ன ஷாம்பு போடுறதுன்னு தெரியல.
1: ஆமா ஆமா, அப்படின்னா 80களுக்கு நம்ம போய் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னதான் பயன்படுத்தினாங்க, என்ன அவங்களுக்கு நல்லபடியா இருந்துச்சு.
2: ரசியக்கா போட்டு குளிச்ச.
1: சரி, அடுத்த நாள் வந்து இன்டர்நேஷனல் டாட் டே. சரி, என்ன டாட், என்ன புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு புள்ளியோட தான் ஆரம்பிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் என்று ஒரு புள்ளியோட நீங்க ஆரம்பிங்க, ஆரம்ப புள்ளியோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு செயலோ நடவடிக்கையோ கண்டிப்பா வெற்றிகரமா முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
2: சரி, மேற்கத்திய நாடுகள்ல பலவற்றை கொண்டாடுறாங்க.

0: அதனால்தான் கெட் ரெடி டே அப்படிங்கறதையும் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க.
1: அதே மேற்கத்திய நாடுகளை மட்டும் சிங்கப்பூர்லயும் அதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அது யாரும் நம்ம பெருசா பாக்குறது இல்ல, ஆனா மேற்கத்திய நாடுல சில சிறிய சிறிய விஷயங்கள் கூட ஒரு நாளாக்கி அவங்க கொண்டாடுறாங்க. அது
1: ஓ இந்த கெட் ரெடி அப்படிங்கிற ரஃபி, அதாவது செப்டம்பர் 15 இன்றோட சிங்கப்பூர்ல அந்த அபாய ஒளி பத்தி சொன்னோம்ல ஆரம்பத்துல, அதோட ஒன்றிணைந்த ஒரு நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா கெட் ரெடி அப்படின்னு சொல்றது நீங்க வெளியே போறதுக்கு கெட் ரெடி கிடையாது, நீங்க ஒரு அவசர நிலையில நீங்க எப்போதுமே இருக்கணும்.
0: ஏதாச்சும்
1: ஒரு தாக்குதல் வந்தாலோ ஏதாச்சும் ஒரு இன்னல் வந்தாலோ நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துற தினம்.
0: google.com டேயும் இன்னைக்குதான். அது பாருங்க, இணையத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நாள் தான். எல்லாமே கூகுளை சார்ந்து நம்ம இருக்கிறோம், அதை ஞாபகப்படுத்துற ஒரு நாள்.
1: கூகுள் போய் இப்ப செயற்கை நுண்ணறிவே வந்துட்டே ரஃபி.
0: ஆமா, அது ஒரு காலம் கூகுள் கூகுள்னு சொன்னது, இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே வந்து AI மாறிடுச்சு.
2: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
3: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
4: ஏன் அவசியம்னா,
3: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
4: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
3: இப்போதே அழையுங்க. 6-3-3-4-1-0-5-6-3-3-4-1-0-5.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50% தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: 3 90களில் வந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். இதற்கு முன்னால நமக்கு நேயர் ஒருத்தவங்க வந்து என்ன போரிங்கா இருக்கு பாட்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: போனாங்க.
0: சொன்னது சித்ரா ஹரி, அவங்க பாட்டை போடலன்னு சொல்லிட்டு அவங்க போரிங்கா இருக்குன்னு சொல்றாங்க. நான் அவங்களும் பாடல் விரும்பி கேட்கல இன்னைக்கு.
1: சதி, இது சதி.
0: தூங்க போற சொல்லிட்டாங்க. குட் நைட்.
1: இது வந்து நம்ம கையில இல்லங்க, ஏன்னா உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம வந்து ஒளியேற்றோம்.
0: ஆமா,
1: ஆக பாடல்கள் வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அப்படிங்கறது பொறுத்து இருக்கு. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்றைக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இருந்தாலுமே தொடர்ந்து அவங்களுடைய பாடல் நம்ம கேட்க போறதுல இன்னைக்கு போயிட்டாங்க. அடுத்து நம்ம 3 90 பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் முதலாவதாக நம்ம ராதாகிருஷ்ணன் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் டெம்பனி ராதாகிருஷ்ணன். ரவி பீஷானியோ ஒரு ராதாகிருஷ்ணன் இருக்காரு.
0: ஆமா,
1: ஆனா அவருடைய பாடல் இன்றைக்கு நம்ம ஒளிபரப்ப போறது கிடையாது. இன்றைக்கு
0: அவர் கேட்கவும் இல்லையா, நீங்க கேட்டாரா பாட்டு ராதா?
1: இல்ல, அவர் கேட்கல தான் நினைக்கிறேன். இன்னைக்கு டெம்பனி
0: மணிக்கோயில் படத்திலிருந்து இளையராஜோட இசையில வாதி ஏற்றிய பாடல் அருண்மொழியும் உமாரமணனும் பாடுறாங்க. இந்த பாடல ராஜு விரும்பி கேட்டிருக்கிறாரு.
1: இறுதியாக மீனம்மா அந்த பாடல் நம்ம கேட்க போறோம். யாரு கேட்டிருக்கா அப்படிங்கறத
0: ஷிலா
7: அஜித் படத்துல இருந்து மீனம்மா அதிகாலையிலும் அந்த மாலையிலும் அந்த சாங் பிளே பண்ணுங்க பிளீஸ்.
1: ஓகே, அதுதான் ஷீலா கேட்டிருக்காங்க அந்த பாடல. அவங்களுக்காகவும் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. 3 பாடல்களை ஒன்றை பின் ஒன்றாக நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம். எங்கேயும் போகாம தொடர்ந்து ஒளிபக்கமாவே இருங்க.

0: வேணுமா?
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்டர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்லயும் செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196480.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், Buffalo Salai, Singapore.
6: Maverick Events and Production Barangum. Masala Coffee live in Singapore. The Return Tour. எட்டாண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10 இரவு 7 மணிக்கு டிமாக்கி டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு bookmyshow.sg.

0: விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவை நம்ம கேட்டுட்டோம். இறுதியா யாருக்கு தான் அந்த பாடல் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்பதான் என்ட்ரி கொடுத்தாங்க நம்ம விஜயா.
1: ஆமா, விஜயா கேட்டிருக்கிற பாடல் என்ன மகாராணி அழகு அழகு அழகு, அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க,
0: பாடி காமிச்சிட்டாங்க. அவங்களுடைய இதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதானே ரஃபி?
1: ஆமா, கோளாறு. இன்னைக்கு ரொம்ப பயப்படுறாங்க அவங்க, ஏன் இந்த சத்தம் எல்லாம் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு. சரி, அந்த பயத்தோட நமக்கு இருக்கிற நேரத்துக்கு அந்த பாடல் தான் சரியா வருது, அவங்களுக்கு அந்த பாடல் நம்ம கொடுத்துருவோம். உங்கள் விருப்பம் படத்துல இருந்து பாடல் வருதுங்க.
0: சரி, மற்ற நேயர்களே கவலைப்படாதீங்க, உங்களுடைய பாடல் வந்து இந்த வாரம் முழுவதுமே இந்த அங்கம் இருக்கு. தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை நீங்க விரும்பிக்கலாம். அதாவது இன்றைக்கு கூட இரண்டு பேர் நேற்று கேட்ட பாடலை இன்றைக்கு மறுபடியும் கேட்டு
1: ஞாபகப்படுத்தலாம்.
0: ஆக நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து ஒளி பக்கமாவே இருங்க. இந்த விருப்ப பாடல் அங்கத்துக்கு பிறகு உங்களுக்காக திரை தகவல் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மலரும் நினைவுகளை கேட்க மறந்துடாதீங்க.
1: தொடர்ந்து இணைந்திருங்க, இது இரவு நிலாட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சுகங்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
1: ஒலி 968 சினிமா சினிமா
0: நடிகை ராஷ்மிகா மந்தனா. இவங்களை பத்தி அண்மையில ஒரு செய்தி வந்திருக்கு, புதிய ஒரு செய்தி.
2: ஆமா,
0: ஆனா என்னன்னா இவங்களை நான் எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. என்னன்னு நம்ம சொல்லிடுவோமா?
2: சார், நிச்சயமா சொல்லலாம். அதற்கு முன்னால பழைய நடிகைகளின் வாழ்க்கை வரலாறை வந்து படமாக்கும் அந்த பழக்கம் வந்து அண்மை காலமா கொஞ்சம் பிரபலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
0: சுயசரிதை எடுத்து
2: சுயசரிதை. ஆமா, அதுல முதல்ல நம்ம சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்களுடைய படம் வந்து உருவாக்கப்பட்டது தலைவின்ற இதுல தலைப்புல. அதுக்கப்புறம் சாவித்திரியை பற்றிய ஒரு படம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. இப்ப எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்களுடைய பாடல் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, மகிழ்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வரலாறை வந்து படமாக்கிக்கிட்டு வர்றாங்க.
0: இப்ப யாருக்கு அதுல நடிக்க போறாங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, முன்பு சாய் பல்லவி நடிக்க போறதா ஒரு தகவல் வந்து
2: இருந்தாங்க.
0: அதுவே நம்ம வந்து இந்த திரைத்தகவல் போது நான் சொல்லியிருந்தேன்.
2: சரி, இப்ப மாற்றம் வந்திருக்கு.
0: இப்ப ராஷ்மிகா மந்தனா அந்த ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க போறதாக இப்ப தகவல் வந்திருக்கு.
2: அவங்கதான் வந்து எம் எஸ் சுப்புலட்சுமியா நடிக்க போறதா தகவல் வெளியிட்டு இருக்காங்க. பேன் இண்டியன் ஸ்டார் அவங்க சொல்றாங்க நடிகை ராஷ்மிகா மந்தனாவை. ஆக இந்த வாழ்க்கை வரலாறு, எம் எஸ் சுப்புலட்சுமியோடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல காட்டுறதுக்கு இவங்கதான் சிறப்பா இருப்பாங்கன்னு அவங்க தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாங்க. இப்ப
0: இந்த திரைப்படத்தை நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஹாசன் தான் தொடங்கி வைக்க போறாரு அப்படின்னு தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க.
3: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87
0: திரைப்படத்தில் இளையராஜா எஸ் ஜானகி சேர்ந்து பாடியிருக்கும் பாடல்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
8: பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க. கடையில் இருந்து

0: இந்த செவ்வாய்க்கிழமை எங்களுடைய மலரும் நினைவுகளை கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட சற்று முன்பாக நம்ம சொல்லியிருந்தோம். கேட்கும் நேரம் இப்ப.
1: ஆமா,
0: முதல்ல நம்ம ரஃபியோட பாடலை கேட்க போறோம். என்ன பாடல் ரஃபி?
1: நம்ம எடுத்து வச்சிருக்கிறது வந்து பூவெல்லாம் உன் வாசம் படத்துல இருந்து பாட்டு. இந்த படத்தை வந்து எஸ் எழில் இயக்கி இருந்தாரு, அவர் தான் வசனம் எழுதியிருந்தாரு. வித்யாசாகரோட இசை. படத்துல யார் நடிச்சா நான் சொல்ல வேண்டியது இல்ல, அஜித் ஜோதிகா நடிச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நெருக்கமான படம் வச்சுக்கோங்களேன்.
0: ஏன் ரஃபி அப்படி?
1: இதை நான் வந்து சேர்ந்த நேரத்துல 98 வந்து நான் சேர்ந்தேன்னா எங்க முழு நேரமா வந்து சேர்ந்தேன்.
0: சரி,
1: அதுக்கு முன்னாடி பகுதி நேரமா இருந்தேன். முழு நேரமா வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு நிகழ்ச்சி எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னா திரைப்படத்துடைய கதை எடுத்த அரை மணி நேரத்துல அந்த திரைப்படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் இதுல தியேட்டர்ல. அதை பத்தி நான் பேசணும், இந்த ரிவ்யூ மாதிரி அதை செய்யணும், விமர்சனம். ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா யூடியூப்லாம் கிடையாது. நான் நேரடியா வந்து திரையரங்குக்கு போய் எடுக்கணும். அப்பதான் அந்த ப்ரொஜெக்ஷன் ரூம்குள்ள நான்
0: போறேன். பாப்பீங்க?
1: ஆமா, அங்கிருந்து பாப்பா அல்லது உட்காந்து பாக்கலாம். தியேட்டர்ல அவ்வளவு ஆள் இருக்காது, அந்த நேரத்துல உட்காந்து எங்கனாலும் உட்காந்து பாக்கலாம். ஆனா நான் வந்து அதுக்குள்ள இருக்கிறதான் விரும்புவோம். காரணம் என்னன்னு சொன்னா, அந்த ஒலியை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணணும். ஒளி வடிவத்துல தான் எடுத்து போடுறேன். அந்த ஒலியை வந்து நான் ஒளிப்பதிவு செய்யணும் என்பதற்காக அந்த அறைக்குள்ள போய் தான் ஆகணும். அந்த ஒயர்லாம் மாட்டி அதுக்கு அதுல இருந்து எடுக்கணும். அந்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து நிறைய கற்றுத்தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வாட்டி நான் அதுலயே பாத்திருப்பேன்,
0: இந்த ஒரு காரணத்துக்காகவே.
1: ஆமா, சில இடங்கள்ல வந்து மறுபடியும் எடுக்க மறந்துட்டேன், மறுபடியும் வந்து எடுக்கிறது இதெல்லாம் இருந்தது. அந்த அரை மணி நேர நிகழ்ச்சியை தொகுத்து காட்சியும் போட்டு என்னோட இதையும் சொல்லி கருத்தையும் சொல்லி விமர்சனத்தையும் சொல்லி போட்டு அந்த நிகழ்ச்சியை நான் பேக்கேஜ் பண்ணணும் அந்த நேரத்துல இருந்தது.
0: ஆமா,
1: இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அதற்கான அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன்னா எல்லாமே வந்து ஓடிடிலே வந்துருது இல்லையா. அதனால
0: ரஃபி, இந்த திரைப்படத்துல வித்யாசாகரன் இசை எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு.
1: ஆமா,
0: குறிப்பாக ஏன் இந்த பாடல், அது வந்து கேஜே யேசுதாஸ் சாதாரண சர்க்கம் பாடிருக்கும் பாடல் காதல் வந்ததும். இந்த பாடல்
1: 6 பாட்டு வந்திருக்கு, யுக்தாமுகி, செல்லா நம் வீட்டுக்கு, இந்த பாடல் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த பாடல் தான் அந்த நேரத்துல எனக்கு அந்த பீட் ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. அடிக்கடி வந்து நேர்கள் அந்த நேரத்துல டாப் 10 அந்த பாடல் வந்து எப்போதும் முதல் நிலையை பிடிக்கும்.
0: நம்ம அழகான ஒரு பாடல், வாங்க சேர்ந்து கேட்போம்.

0: இதை பேசாம யுவனின் நினைவுகள் அப்படின்னு நீங்க மாத்திருங்க,
1: கவினின் யுவன் நினைவுகள் அப்படின்னு.
0: ஆமா அப்படின்னு மாத்திருங்க, ஏன்னா இது மலரும் நினைவுகளே கிடையாது. எல்பா பார்த்தாலும் எல்லாம் யுவன் பாடலாவே வந்துகிட்டு இருக்கு.
1: யாரு இசைமைச்சா ரஃபி, நல்ல ஒரு பாடல், அதை வந்து ஒளிபரப்பணும்னு ஆசைப்படுறேன். கூடவே எனக்கு வந்து என்னுடைய வளர்ந்த காலத்துல இவன் தான் பெரிய பங்கு வகிச்சிருக்காரு, ஆக அவருடைய பாடல்கள். அடுத்து
0: நீங்க சொல்றத பார்த்தா வேற எந்த இசையமைப்பாளரும் அந்த நேரத்துல இல்லாத மாதிரியும் இவர் ஒருத்தர் தான் இருந்த மாதிரியும்
1: என்ன பண்றது, அவருடைய பாடல் மேல நீங்க அதிக மோகம். சரி, இந்த பாடல் வந்து தோல் பாஜி தீபாவளி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கே கே ஸ்வேதா மோகன் இருவருமே சேர்ந்து பாடியிருப்பாங்க. ரொம்ப பிரபலமான பாட்டு. நான் சற்று முன்னாக சொல்லியிருந்தேன், அதாவது போன வாரம் சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து ஜிஎம் ரவி ரசிகர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்னுடைய நெருங்கிய நண்பர். ஆக இந்த மாதிரி திரைப்படங்களை வந்து சேர்ந்து பார்ப்போம். அந்த காலகட்டத்தில் சிடி வாங்கி நம்ம அவர் வீட்டில் நான் பார்த்தேன். இந்த திரைப்படத்தை பார்த்த ஞாபகம் எடுக்கிறதுக்கு இந்த பாட்டு மேலே எனக்கு அவ்வளவு ஒரு ஈர்ப்பு ரஃபி.
0: சரி,
1: முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த நேரத்தில் தான் எப்படி விசில் அடிக்கிறதுன்னு நான் கற்றுக்கிட்டேன்.
0: வா,
1: அதாவது விசில் அப்படின்னு அந்த மாதிரி விசில் அடிக்கிறது நான் கத்துக்கிட்டேன். அதனால இந்த பாடல் வந்து விசில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
0: அடிக்க
1: முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தேன்.
0: விசில் அடிங்க பாப்போம், கேட்போம் கேட்போம்.
1: திடீர்னு கேட்ட காத்துதான் ரவி வரும். நான் என்ன பண்ணுவேன், நானும் நண்பரும் நான் அப்பதானே ஒரு புதிய ஒரு திறன் நான்
0: கத்துக்கிட்டேன்.
1: நண்பரை உட்கார வச்சு, சரி இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடி பாப்போம் அப்படின்னு நான் விசில் அடிக்கணும் நினைச்சு பார்க்கும்போது கண்டுபிடி நான் விசில் அடிச்சிருப்பேன் நினைக்கிறேன்.
0: அவரால் கண்டுபிடிக்க முடியலையா,
1: அவரும் அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைவுகள் என்கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நண்பர்களோட சேர்ந்து இந்த பாடலை கேட்டு விசில் அடிச்ச அந்த முதல் அனுபவம், இந்த மாதிரி நினைவுகள் இருக்கு. இந்த ஒரு பாடலை சார்ந்து நல்ல ஒரு பாடல் நாமுத்துக்குமரோட வரிகள் இந்த பாடல் கேட்போம்.
0: அதோட விசில் கலைஞர் சொல்லும் போது சாய் அபியங்கரோட தாத்தா ஹரிணியோட அப்பா,
1: சரி
0: அவர் ஒரு நல்ல விசில் கலைஞர்.
1: அப்படி
0: பாடலுக்கு நல்லா அழகா விசில் அடிப்பார்.
1: நல்லா விசில் அடிப்பேன் ரஃபி, உண்மையை சொல்ல போனா. ஆனா என்ன, அதுக்குன்னு ஒரு ஸ்டாமினா தேவைப்படுது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம உதடுலாம் ரொம்ப காய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம அது நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காது. ஆக ஒரு முழு பாடலையுமே நீங்க விசில் அடிக்கணும்னு நினைச்சா அது ஒரு திறன் தான்.
0: திறன் அது

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா
2: மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை. நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து பிரமாதம், எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம். சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: இரவின் இலாட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம்,

0: வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சில தருணங்களை நம்ம பார்க்க போறோம். கடந்த இந்த 25 ஆண்டு காலகட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
1: மடிக்கணினியை நம்ம பயன்படுத்த தொடங்கினதுல இருந்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன கணினி தான் பயன்படுத்தணும், நம்ம அதை மேசையில வைத்து பயன்படுத்தக்கூடியது. இப்ப மடிக்கணினு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல 2010 ஆம் ஆண்டு 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு பெரிய விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆப்பிள் நிறுவனம் நவீன், நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க 2010ல?
0: பிஎஸ்எல்
1: எழுதிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க இத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க.
0: ஆமா ஆமா, அதுக்குள்ள ஐபோன்லாம் வந்துட்டு ரஃபி
1: வந்துருச்சு
0: இல்ல? அந்த ஆண்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்.
1: இணையத்துக்கு போகலாம், அதுல சிம் அட்டை போட்டு நீங்க பயன்படுத்துறதும் இருக்கு. சிம் அட்டை இல்லாம வைஃபைல நீங்க இது பண்றதும் இருக்கு.
0: அப்படி நீங்க போட்டாலுமே அது ஒரு கைத்தொலை பைசி ஆகாது. அதையும் அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து போன் அடிக்க முடியாது, எஸ்எம்எஸ் பெற முடியாது. இதுலமே சிம் அட்டை நீங்க பயன்படுத்தி அந்த இன்டர்நெட்காக இணையத்துக்காக சொல்லியிருந்தாங்க.
1: ஆமா, அதுதான் முதல் ஐபேட். நான் வாங்கின முதல் ஐபேட வந்து நான் இப்ப நினைவு கூறுறேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பயன்படுத்தும் போது எங்கனால எடுத்துட்டு போய் பயன்படுத்தலாம், ஒரு கேஃபேக்கு போய் உட்காந்து நம்ம பயன்படுத்தலாம், மடிக்கணினியை தூக்கிட்டு அலைய வேண்டியது இல்லையே.
0: அதுதான் ரஃபி, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஒரு பேனா கொடுத்துருப்பாங்க ஸ்டைலஸ் மாதிரி.
1: ஆமா,
0: அதை நம்ம பயன்படுத்தலாம். ஐபேட்க்கு இருந்துச்சுல?
1: இருந்தது, அது அதுக்கப்புறம் தான் வந்தது
0: இல்லையா? ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமா எனக்கு அந்த கலர் கேட்டீங்களா என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு. 2010 ஆம் ஆண்டுல பிஎஸ்எல்இ எழுதிக்கிட்டு இருந்தேன். ஐபேட்ல அந்த ஆங்கிரி பேர்ட்ஸ் விளையாடுறதுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு.
1: அதை
0: நான் சொல்லி ஆகணும்.
1: பிளான்ஸ் வெர்சஸ் ஜாம்பி தான் அதிகமா விளையாண்டேன்.
2: அரியோக்கே பேபி.

பத்து வழி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா காப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.

0: நவீன், கடந்த 25 ஆண்டுகள்ல ஒரு இசை பட்டி தொட்டியெல்லாம் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க எந்த இசை உங்களுக்கு ஞாபகம் வருது?
1: தமிழ் இசையா?
0: தமிழ் இசைன்னு சொன்னா வாய் திஸ் கொலவரி தான் அதிகமா வந்தது.
1: அதுதான் சொல்ல,
0: அது அது அது ஒரு பக்கம் இருக்க.
1: உலகம் முழுவதுமே,
0: ஆமா உலகம் முழுவதுமே எல்லாரும் என்னது இப்படி ஒரு பாட்டா அப்படின்னு பார்த்தா ஒரு
1: சில பாடல் இருக்கு, அதுல இந்த பாடல் வருமா?
2: ஓபன் கங்னம் ஸ்டார், கங்னம் ஸ்டார்.
1: இந்த பாட்டு ரவி,
0: இதே பாட்டு தான். இது எல்லாருடைய மனசுலயும் இப்ப வந்து ஆட வைத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா இது போயில்ல.
1: நிச்சயமா ரவி,
0: அந்த கலைஞருடைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு
1: சாய், சாய் அப்படிங்கறது அப்பவே வந்துட்டாரு நம்ம. சாய் PSY அப்படின்னு அவருடைய பேர் வந்து எழுதியிருப்பாரு. கொரிய நாட்டை சேர்ந்த ஒரு கலைஞர்.
0: ஆமா, அப்பவே கொரிய நாட்டுடைய சில படைப்புகள் வந்து இங்க நம்மளுடைய சிங்கப்பூர்ல தாக்கத்தை ஏற்படுத்திச்சு.
1: ஆனா இதை விட ஒரு பெரிய தாக்கம் இழுவையில் இருந்தா சொல்லணும் ரஃபி.
0: நிச்சயமா,
1: இப்ப நான் பாக்கும்போது 6 பில்லியன் பார்வை இருக்கு, அதாவது வியூஸ் இருக்கு. 6 பில்லியனா லேஸ்பட்ட ஒரு கெயின் கிடையவே
0: கிடையாது,
1: சாத்தியமே கிடையாது. ஆனா இந்த இப்ப வந்து 14 ஆண்டுகள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 14 ஆண்டுகள்ல 6 பில்லியன் வியூஸ் வந்திருக்குன்னா ஒரு பெரிய சாதனை.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.
2: என்ன தலை அழகா, எழுத்தாணி மூக்கழகா,
3: கோவில் சிலை அழகா, கொல்லுதடா
4: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

0: கடந்த 25 ஆண்டுகள்ல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு, நடவடிக்கை நடந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம், லேசா நம்ம வரலாறு புரட்டி பாக்குறோம். அதுல ஒண்ணுதான் நம்ம ஐஸ் பக்கெட் சேலஞ்ச்.
1: ஆமா,
0: நீங்க செஞ்சிருந்தீங்களா அந்த காலகட்டத்துல?
1: ஆமா, நான் வந்து முற்பட்டேன். ஆனா அது வந்து ஒளிப்பதிவு பண்ணி அதை வந்து போடணும் அப்படின்னு எனக்கு தோணல. எனக்கு பயமா இருந்தது.
0: நீங்க நன்கொடையை வழங்குனீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, இது வந்து அந்த வீடியோ வந்து வைரலா போச்சு இல்லையா, எல்லாரும் செய்யணும் அப்படின்னு. அப்படி வந்து அவங்க மொத்தமா இதற்கு US 115 மில்லியன் வெள்ளிய திரட்டி இருக்கிறாங்க. 2014
0: அப்படின்னு ஒரு ஒரு நோய் இருக்குன்னு
1: நினைக்கிறேன். ஆமா,
0: அதுக்கு திரட்டப்பட்ட ஒரு.
1: ஆனா இங்க எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சாங்கல்ல, இப்ப சொல்லுவாங்க முடிக்கும் போது நான் செஞ்சுட்டு நான் உங்க பேரை சொல்லுவேன், நவீன் நீங்க அடுத்து செய்யறீங்க
0: அப்படின்னு.
1: சாபு பண்றது அதுதான். அது யாரோ எனக்கு வந்து கோத்து விட்டாங்க.
0: என்ன,
1: நானும் வந்து லேசா அப்படி தலையில இது பண்ணி விட்டுட்டு இன்னொரு ஆளு பேரை கோத்து விட்டேன்னு வச்சுக்கீங்களேன். ஆனா முழுமையா என்னால செய்ய முடியல, ஏன்னா அது குளிர். அது மாதிரி
0: ஆமா, ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது பனிக்கட்டில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில வெறும் தண்ணியை ஊத்திக்கிட்டாங்க. அது ஏன்னு தெரியல.
1: ஆனால் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தண்ணின் ஞாபகம் வருது. அதுல ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வைரலா போச்சு. நம்மளுடைய ஒரு இந்திய பையன், அவங்க அப்பா பின்னாடி உட்காந்துருப்பாரு. அவங்க அப்பா வந்து ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இவர் எடுத்து தண்ணியை ஊத்துவாரு, அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு இது அந்த ரியாக்ஷன் வந்து உண்மையானதை அப்படியே கேப்சர் பண்ணாங்க.
0: தத்ரூபமா
1: இருந்தது.
0: இது எனக்கு லேசா ஞாபகம் இருக்கிற அந்த ரியாக்ஷன் தான் ரொம்ப பரவலா போச்சு. ஒவ்வொரு அப்பாவும் நடு வீட்லயா நீங்க வந்து தண்ணி ஊத்துவீங்க?
1: அதுவும் அந்த பையன் பாருங்க தைரியமா அவங்க அப்பா திட்டத்துடே செய்யறாரு.
0: ஆமா ஆமா, வம்பு இழுக்கிறாரு இவரு. ஆனா அந்த காலகட்டத்துல அப்படிதான் ரஃபி, எங்க எந்த ஒரு சூழ்நிலையும் கருதுறது இல்ல.
1: ஆமா,
0: ஐஸ் பக்கெட் சேலஞ்சா இப்ப நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வேணாலும் பண்ணுவாங்க. நடு வீட்டுல பண்ணுவாங்க, ஒரு திட்டல பண்ணுவாங்க, ஸ்கூல்ல பண்ணுவாங்க.
1: ஆமா,
0: அந்த மாதிரி கண்டதே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்துல.
1: அது தப்பா போனதும் இருக்கு சில இடங்கள்ல. அதுல இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஒரு வெள்ளைக்காரர் என்ன பண்ணாருன்னா, மேல வந்து அந்த வாளியை வச்சுட்டு செய்ய முற்பட்டாரு. அந்த வாளியோட சரிஞ்சு வாளி தலையில விழுந்து அவருக்கு அடிபட்டுச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இதெல்லாம்.
0: ஆமா, இந்த மாதிரி ட்ரெயின்லாம் நம்ம செய்யும் போது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 தேதி முதல் அக்டோபர் 4 தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
2: இன்னைக்கு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னா, கடந்த 25 ஆண்டுகளில் புகழ்பெற்ற சிலவற்றை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் இந்த டைவர்ஸ் இமோஜிஸ்னு சொல்றாங்க. அதை எல்லா மதத்தினரையும் உள்ளடக்கின ஒன்னா இருக்கணும், இனத்தினரையும் உள்ளடக்கின ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த இமோஜியில வந்து என்ன செய்தாங்கன்னா, வண்ணங்களை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும்
3: தோல் நிறங்கள்
2: அதுல வரைக்கும் வந்து வெள்ளையா தான் இருந்தது, கை
3: வெள்ளையா இருக்கும், இல்லாட்டி மஞ்சள் நிறத்துல இருக்கும்.
2: அதுக்கப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் டார்க் ஷேட் ஆரம்பிச்சாங்க. அது பலருக்கும் வந்து ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சு.
3: ஆமா, இப்ப இந்தியர்களா இருக்கும்போது மாநிறமா நம்ம
2: இருப்போம்.
3: என்னடா எல்லாமே மஞ்சள் நிறத்துல இருக்கே, வெள்ளை நிறத்துல இருக்கே அப்படின்னு நம்ம கண்டிப்பா அதிர்ஷ்டம் சொல்லியிருப்போம். ஆனா நம்மளுடைய தோல் நிறமும் அதை சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு அதுல ஒரு பூரிப்பு. அதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது உண்டு. அந்த நேரத்துல எல்லாருமே தம்ஸ் அப் கொடுப்பாங்க. ரஃபி ஆகுனா ஒரு தம்ஸ் அப் நேரத்துல அவங்க கொடுப்பாங்க.
2: ஆமா, அது வந்து ரொம்ப புகழ்பெற்று இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
3: ஆமா,

0: கடந்த ஒரு மணி நேரமா காதல் பாடல்கள் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதே சமயத்துல கடந்த 25 ஆண்டு காலகட்டத்துல என்னென்ன நிகழ்வுகள், வரலாற்றுல சிறப்புமிக்க ஒரு சில சம்பவங்கள், அதெல்லாமே நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம்.
1: ஆமா, இன்னைக்கு நாங்க பேசினது உங்களை அந்த காலத்துக்கே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அதாவது 25 ஆண்டு காலத்துல நீங்க எந்த கட்டத்துல என்ன செய்தீங்க அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்திருப்போம் நினைக்கிறோம். மீண்டும் உங்க எல்லாரையும் இன்று இரவு 2 மணி நாட்டம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். விடைபெற்றுக் கொள்வது நான் ரஃபி.
0: போய் சொல்லாதீங்க ரஃபி, போய் சொல்லுதீங்க, நீங்க வரமாட்டீங்க, நான் மட்டும் தான் வருவேன். நான் உங்களை சந்திப்பேன் இன்று 2 மணி நாட்டம் நிகழ்ச்சியில.
1: மறந்துட்டேன் நவீன். ஓ, இன்னைக்கு இரவு நான் வரமாட்டேன்ல, ஏன்னா காலையில எனக்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது. என்னன்னு இப்ப சொல்ல முடியாது.
0: நல்லா ஓய்வெடுங்க ரஃபி, கவலைப்படாதீங்க. நான் இருப்பேன் நேர்களே, 2 மணி நாட்டம் நிகழ்ச்சிக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன்,
1: நான் ரஃபி.
0: இது உங்கள் 2 மணி நாட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள 8 AM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள 8 AM நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த

0: ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நேர்களே, ஒரு வாரம் கழித்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு ஒரு வாரமா நான் வந்து கலகலகலன்னு உங்களுக்காக சிரிக்கலையா, அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியசாமி ரவிஜியையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். கேரளாவுக்கு நான் விடுப்புக்கு போயிருந்தேன். போயிருந்தப்ப பல ஆலயங்களுக்கு செல்ல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, கேரளா உணவை நான் சுவைத்து சாப்பிடுவதற்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அற்புதமான உணவு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. அதனால லைட்டா சிங்கப்பூருக்கு வந்த பிறகு அடுத்த ஒரு மாசத்துக்கு சாப்பிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், இந்த இயற்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து போக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இங்கதான் வந்து பாகுபலி திரைப்படத்தை வந்து அவங்க அந்த சில காட்சிகளை வந்து அங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போன பிறகு திரும்ப வர எனக்கு மனசே வரலங்க. மரங்களுக்கு இடையே, நீர்வீழ்ச்சிக்கு இடையே அப்படியே அங்கேயே இருந்துடணும் போல இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் உங்க எல்லாரும் நினைச்சு பார்த்தேன், அதனால ஓடோடி வந்துட்டேன்.

0: பணம் பத்தும் செய்யும். பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திலிருந்து அன்பான வணக்கங்கள்.
0: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
2: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: இது

மாணவர்களுக்கு பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. விடுமுறை முடிந்து மாணவர்கள் நீங்க பள்ளிக்கு திரும்புறீங்க. இன்று நீங்க ஒரு பரிசு வென்றால் சிறப்பாக இருக்கும் இல்லையா? எனவே அடுத்து நான் சொல்ல போகிற தகவலை நீங்க நல்லா காது கொடுத்து கேளுங்க. தகவலை சார்ந்து உங்களுக்கு கேள்வி அமையும். சரியான பதிலோடு நீங்க எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த வகுப்புல படிக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க குரல் பதிவாக எனக்கு அனுப்பி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு வழங்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. நார்த்லேண்ட் தொடக்கப்பள்ளி மாணவர் சைஃப், இவருக்கு 8 வயது ஆகிறது. தொடக்க நிலை 2வது வகுப்பில் படிக்கும் சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? குறிப்பா விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? உதாரணத்துக்கு லேகோ விளையாட்டு பொருள்கள், அது மட்டும் இல்ல சின்ன சின்ன ராணுவ வீரர்கள் போன்ற பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்குமா? இப்ப புதுசா சைஃபுக்கு நெகிழி பொட்டிகளை சேகரிக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா? ரிட்டன் ரைட் அப்படிங்கிற தானியக்க இயந்திரங்களின் வழியாக நாம நெகிழி பொட்டிகளை மறுபயணீடு செய்யலாம் அப்படின்னு அவருக்கு தெரிந்த பிறகு இந்த புட்டிகளை சேகரிக்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய வீட்டுல நெகிழி புட்டிகள்ல இருக்கிற தண்ணீரை நிறைய அருந்துவாங்களாம். எனவே இந்த புட்டிகளை அவர் சுத்தம் செய்து அவரு ரிட்டன் ட்ரை தானியக்க இயந்திரங்களின் வழியாக அது மறுபயணீடு செய்ய ஆசைப்படுறாரு. இதன் வழியா அவரு 17 வெள்ளி சேகரிச்சிருக்காரு. இந்த பணத்தை வைத்து அவருக்கு பிடித்த உணவு பொருள்களை வாங்கி சுவைத்து மகிழ்ந்திருக்காரு அப்படின்னு சைஃபின் தாயார் சொல்லியிருக்காங்க. மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். சைஃபுக்கு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல புதுசா ஒரு பொருளை சேகரிக்க தொடங்கி இருக்காரு, அது என்ன பொருள்?

எட்டு வயது நிரம்பிய மாணவர் சைஃப், இவருக்கு விளையாட்டு பொருள்களை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும். சமீபத்துல அவருக்கு புதுசா ஒரு பொருளை சேகரிப்பதுனா ரொம்ப பிடிக்கும், எந்த பொருள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சரியான பதில், நெகிழி புட்டிகள். இந்த புட்டிகளை அவர் சேகரித்து ரிட்டன் ராய் தானியக்க இயந்திரங்களின் வழி இவற்றை மறுபயணிடு செய்யறதுல இவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இதன் வழியா அவர் 17 வெள்ளி சேகரித்து அவருக்கு பிடித்த உணவு வகைகளை சுவைத்து மகிழ்ந்திருக்காரு. முயற்சி செய்த மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. பரிசு கொடுக்க முடியலையே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லைங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல கண்டிப்பா நீங்க எல்லாரும் முயற்சி செய்து பரிசை வெல்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
2: ஹாய் டார்லிங், எப்படி இருக்கீங்க?
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
3: நிகழ்ச்சியில சச்சினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமீபத்துல விடுப்புக்காக நான் கேரளத்துக்கு போயிருந்தேன். அங்க வந்து ஆத்திரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நீர்வீழ்ச்சிய பக்கத்துல இருந்து பார்க்கும் பொழுது, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய நீர்வீழ்ச்சியா, எவ்வளவு பலமா தண்ணி வந்து கீழே விழுது அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த தண்ணியில நாம மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்கும்னு நினைக்க தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய விடுதிக்கு நான் போனேன். என்னுடைய அறையில இருந்து இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கும் பொழுது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதனை சுற்றி இருக்கிற இடமும் இன்னும் நல்ல தெளிவா தெரிஞ்சது. அப்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம்னா, இந்த நீர்வீழ்ச்சியில மாட்டிக்கிட்டோம்னா, நாம இடது பக்கமாகவோ அல்லது வலது பக்கமாகவோ நீந்தி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த தெளிவு எனக்கு கிடைச்சது. அப்பதான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அதாவது வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை நாம வந்து உத்து கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதற்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரு அடி தள்ளி நின்று, அதாவது அந்த பிரச்சனையோட வட்டத்துல இருந்து கொஞ்சம் வெளியாகி, ஆங்கிலத்துல இதை டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருந்து கொஞ்சம் நேரம் வெளியாகி ஒரு பரந்த கண்ணோட்டத்துல இருந்து நீங்க அந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அதற்கான தீர்வுகள் இன்னும் தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய பிரச்சனையை நீங்க இன்னும் சுலபமாக தீர்க்கலாம். எனவே அடுத்த தடவை நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அதற்கான தீர்வை உடனடியாக தேடணுமே அப்படிங்கிற பதட்டத்துல இல்லாம நீங்க கொஞ்ச நேரம் எடுத்து அமைதியா இருந்து அந்த பிரச்சனைய வேறொரு கண்ணோட்டத்துல இருந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய பதட்டமும் மன குழப்பமும் குறையும்.

0: வணக்கம். நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க காதர், இப்போ நீங்க ஏதாவது ஒன்னு புதுசா வாங்கிட்டோன்னு அதை நீங்க பயன்படுத்துறதுக்கு எவ்வளவு ஒரு ஒரு ஆர்வத்தோட இருப்பீங்க?
1: ஆரம்பத்துல ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அப்பவே திறந்து செட்டப்லாம் பண்ணி நான் வந்து கொஞ்சம் பார்ப்பேன் உள்ளுக்கு என்ன இருக்கு. ரொம்ப உற்சாகமா இருக்கும், எல்லாருக்கிட்டையும்
0: சொல்லிடுவேன்.
1: இப்ப பொருளை வாங்கி தூக்கிட்டு இருக்கு வீட்டுல, நேரம் பத்தல.
0: சரி, எந்த ஒரு பொருள் உதாரணம் கொடுங்க.
1: உதாரணத்துக்கு நான் இப்ப சமீபத்துல சவுண்ட் பா வாங்கியிருந்தேன்.
0: என்னாச்சு அந்த சவுண்ட் பாக்கு?
1: அந்த சவுண்ட் பா தூங்கி
0: சவுண்டே இல்லாம தூங்கிட்டு இருக்க
1: பவர்ல இருக்கு. எங்க அம்மா சொன்னாங்க, ஏப்பா அது வெளியில இருக்கு,
0: அதுக்கு வந்து
1: நான் தூக்கி விழுக வச்சுட்டாங்க.
0: இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது புதிய தொடக்கத்தின் உந்துதல். இப்போ ஒரு புதிய வாரமா இருக்கலாம், புதிய மாதமா இருக்கலாம், இல்ல ஒரு புதிய பொருளை வாங்குறதா இருக்கலாம். ஆரம்பத்துல இருக்கிற அதே உந்துதல், அதே ஆர்வம் நமக்கு காலப்போக்கில் இருக்காதா? சரி பரவாயில்ல, நம்ம விட்டுலாம், இதை வந்து பிறகு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு தோணும். அதே போலதான் இந்த வருஷத்தை ஆரம்பிக்கும் போது பல பேரும் என்ன செய்வாங்க, இந்த ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? ஆனா அது ஒரு மாசம் கூட தாங்காது. ஒரு வாரத்திலேயே ஓ பரவாயில்ல, நமக்கு இந்த வேலை வந்துட்டு, அந்த வேலை வந்துட்டு, நமக்கு நேரம் இல்லை, அதனால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜிம் மெம்பர்ஷிப்பா அது காலாவதி ஆகும். அவங்க ஜிம் போக மாட்டாங்க. நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமா சாப்பிடணும்னு ஆரம்பிப்பாங்க, ஆனா ஒரு மாசத்துல அதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா வேலை பழு அப்படிங்கறதுக்காக. எதற்காக நம்ம இதை ஆரம்பிச்சோம், எதனால நம்ம இதை ஆரம்பிச்சோம், ஏன் இந்த ஒரு ரெசல்யூஷன் நமக்கு 10 ஆண்டுகளா அதே ரெசல்யூஷனா இருக்கு, எதனால? ஓ, நம்ம எதுவுமே செய்யாம அதே நிலையில இருக்கோம், தேங்கி நிக்கிறோம். அது அப்படி இருக்க கூடாது என்பதை நீங்க நினைவூட்டி கொண்டே இருக்கணும்னு சொல்றாங்க. இதுதான் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட். ஆரம்பிக்கும் போது உத்வேகத்தோட, அது வேகத்தோட ஆரம்பிப்போம், ஆனா காலப்போக்குல அந்த உத்வேகம் மாயமா மறைஞ்சிரும்.
1: இந்த ஃப்ரெஷ் ஸ்டார்ட் இஃபெக்ட் உறவுகளுக்கு அதிகமாவே பொருந்தும். ஆரம்பிக்கும் போது நான் இது செய்வாங்க அது செய்வாங்க ரொம்ப உற்சாகமா இருக்கும். நாளடிவுல எதற்காக நம்ம ஒன்னா சேர்ந்தோம் அது முடிஞ்சிடும். அதனால நம்ம எப்போதுமே ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், இந்த உறவு எதற்காக ஒன்றாக வந்தது, அந்த இன்டென்ஷன், அந்த அடிப்படை நோக்கம் என்ன, அதை புரிஞ்சுட்டாங்கன்னா எல்லா உறவுகளும் மேம்படும். நீங்க எப்போதுமே

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 96.8.

0: நீங்கள் இன்று நம்ம
1: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காது,
2: வணக்கம்.
1: நான் தனகி ஐனி பேசுறேன். நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது வந்துட்டு ஓல்ட் சாங்கி ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறீங்களா?
2: நேர்கள் டெல்வின் டேன், செல்வராணி, ஃபாத்திமா மஜீத், அலமேலு, குரு, பல நேர்கள் நீங்க ஓல்ட் சாங்கி மருத்துவமனை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இன்னும் பல நேர்கள் அதே பதில தான் சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, 1930களில் பிரிட்டிஷ் ராணுவ முகாமின் ஒரு பகுதியா இங்குள்ள ஆரம்ப கட்டடங்கள் கட்டப்பட்டன. ஜப்பானிய ஆட்சி காலத்துல அந்த ராணுவ முகாம் போர் கைதிகளை அடைக்கும் இடமா மாறியதுக்காக போர் முடிந்த பிறகு மருத்துவமனை மீண்டும் தனது பழைய இடத்துல செயல்பட்டது. 1975 சிங்கப்பூரிடம் ஒப்படைக்கப்பட்டு சிங்கப்பூர் ஆயுதப்படை மருத்துவமனையாக மாறியது. மறு ஆண்டு பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சின் கீழ் வந்தது. சாங்கி ஷெலை மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டு சாங்கி மருத்துவமனையாக செயல்பட்டது. 1997 தோப்பாயோ மருத்துவமனையுடன் இணைந்து அதன் மருத்துவ சேவைகள் சீமைக்கு மாற்றப்பட்டன.
0: ஹலிமா, நீங்க சொன்ன மாதிரி 1973 அப்ப ராணுவத்துக்கு அந்த மருத்துவமனை செயல்படும் போது அங்க அந்த அன்சுக் காலகட்டத்தில் 1000வது குழந்தை அங்க
2: பிறந்ததான்.
0: இல்லாம அப்ப இந்த ஜப்பானியர்கள் இருக்கும் காலகட்டத்தில் அங்க நிறைய பேர் துன்புறுத்தினாங்க அப்படின்னு ஒரு தகவலும் இருக்கு. அது அவங்க உறுதிப்படுத்தலைங்க. நாங்க ஒரு கணிப்பு இருக்கு, அங்க செஞ்சிருப்பாங்க, டார்ச்சர் சென்டரா இருந்திருக்குன்னு
2: சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், அதை அனுபவிச்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க இல்லையா? அதே நேரத்துல இந்த மருத்துவமனை இடம் மாறிய பிறகு இந்த கட்டடங்கள் உள்ளூர் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி நாடகங்களையும் படப்பிடிப்பதற்காக அந்த இடத்த வச்சிருந்தாங்களா?
0: அந்த காலகட்டத்துல மஸ்தானா மஸ்தானா, மியூசிக் மந்த்ரா போன்ற இசை நிகழ்ச்சியில நடந்ததுல அங்க போயிட்டு எல்லாம் தக்தும் தலாங்க தக்தோம் பட்டும் பணாம பட்டோம் இந்த பாடல்கள் ஆடி இருக்கிறாங்க.

0: என்ன நடந்தது? இந்த பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுத்தது கோலா கரடி மனிதர்
1: கோரிலா
0: நேர்கள்
1: தொடர்பு.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம்.
2: மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை நிற்கும் தன்மை.
0: ஓ
3: காதலியா எப்படி சௌரியா சொல்லுங்க.
0: என்ன சொல்லுங்க
1: சௌரியானா யாரு இது?
3: நான் மீனாட்சி பேசுறேன்.
0: சொல்லுங்க மீனாட்சி.
3: மூணும் குட்டி போடும்.
1: சிரிப்பு வர.
4: ஹலோ வணக்கம் ஹலிமா. காது நான் மைமோன் பேசுறேன். நீங்க சொன்ன மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, சுற்றுப்புற வெப்பநிலைக்கு ஏற்ப தங்கள் உடல் வெப்பநிலையை தாங்களாகவே சீராக்கி கொள்ளும் தன்மை இந்த மூன்றுக்கும்
1: உண்டு.
5: மதிய வணக்கம் காதர்ஜி ஹலிமா ஜி பார்த்திபன் பேசுறேன். கரடி மனித இனம் கொரில்லா மூன்றுக்கும் தனித்தன்மையான கைரேகைகள் உண்டு. யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஆமா அதுதான் அவங்களுக்குள்ள உள்ள அந்த சிமிலாரிட்டி.
0: அவர் கொஞ்சம் ஆள வந்தார் மாதிரி
1: பேசியிருக்காரு.
0: ஸ்டீவ் அர்வின் மாதிரி பேசினாரு.
1: சரி, இவர மாதிரியே பல நேர்கள் நமக்கு சரியான பதில்களை அனுப்பிச்சிட்டீங்க. குறிப்பா கை ரேகைகள் இப்ப பாத்தீங்கன்னா கோலா கரடி, அதன் பிறகு கொரிலா மனிதன், அவங்க கை ரேகைகளை பார்க்கும் போது ஒரே மாதிரி இருக்கும். அந்த பேட்டர்ன் சொல்லுவாங்களே அந்த வடிவங்கள், அதே மாதிரி ரிஜெட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அது வந்து சமமா இருக்கும். அது முக்கியமா கோலா கரடிக்கும் மனிதனுக்கும் ஒற்றுமை மிக நெருக்கம்.
0: தேவையில்லை.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
4: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 தேதி காலை 7:30 மணிக்கு உடற்பயிற்சி நல்வாழ்வு நடவடிக்கையில் என்னோடு ஈடுபட வாருங்கள். உங்களுக்கு பிடித்த மீடியா கப் கலைஞர்களையும் நீங்கள் சந்திக்கலாம். வார்ம் அப் உடற்பயிற்சி செய்து ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து கம்பஸ் 1 வரை ஒரு சமூகமாக நடக்கலாம். எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியில் உடல் நல நல்வாழ்வு கூடாரங்கள், போட்டிகள், சிறப்பு சலுகைகள் என இன்னும் பல. நிகழ்ச்சிக்கான 10 வழி நுழைவு சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் ஃபிட் அண்ட் ஃபன் டி சட்டை வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை ஃபிட் அண்ட் ஃபன் 2026. எவ்ரிபடி நியூஸ் நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியா கப் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி 9.

0: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
1: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம். உங்கள் பியூட்டி வந்துவிட்டேன். இன்றைக்கு எல்லாருக்குமே கங்கா ரூபால டீ, கங்கா ரூபால என்ன நித்திய வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நீங்க நினைச்சா அது உண்மைதாங்க. ஏன்னா டீ கடையில எப்பவுமே வித்தியாசமான செய்திகளோட நம்ம திறப்போம் இல்லையா. அதே மாதிரி ஆஸ்திரேலியால ரொம்ப வித்தியாசமான ஒரு செயல் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இப்போது எங்க திரும்பினாலும் AI செயற்கை நுண்ணறிவு பற்றிய செய்திகள், செயற்கை நுண்ணறிவு வச்சு சில பேர் படம் தயாரிக்கிறாங்க, இசையமைக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அவ்வப்போது நம்ம கேள்விப்படுறது உண்டு. இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி நாம பல வித்தியாசமான விஷயங்களை செய்யறதுல தப்பே இல்லைங்க. ஆனால் அது செயற்கை நுண்ணறிவு வச்சுதான் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் முன் வந்து சொல்றாங்க. ஆஸ்திரேலியால புகழ்பெற்ற டிஜே, அவர் பேரு ஜார்ஜ் ஃபாவாஸ். இவர் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி மடோனா பாடிய லைக் எ பிரேயர் அப்படிங்கிற பாடல மாற்றி அமைச்சு அவருடைய பாணியில வித்தியாசமான முறையில அவர் தயாரிச்சிருக்காரு. அந்த ஒரு பாடல் ஆஸ்திரேலியாவின் மியூசிக் சார்ட், அதாவது சிறந்த 10 பாடல்களின் பட்டியல இரண்டாவது இடத்துல இடம் பிடிச்சிருந்தது. இதை கண்டறிந்த ஆஸ்திரேலியாவின் அரசாங்கம் இப்போது இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு வச்சு முழுக்க முழுக்க ஒரு பாட்டை நீங்க தயாரிச்சீங்கன்னா அது சிறந்த 10 பாடல் பட்டியல இடம்பெறக்கூடாது. அந்த இசை பாடல் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய தயாரிப்பிலேயே இருக்க வேண்டும், முக்கியமான வாத்தியங்கள் மனிதர்கள் தான் இசையமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறை இப்போது ஆஸ்திரேலியா கொண்டு வந்திருக்காங்க. செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட அவங்க எதிர்க்கல, அதை நம்ம லேசா பயன்படுத்தலாம், ஆனா முழுக்க முழுக்க செயற்கை

0: உங்களுக்கு மகிழ்ச்சியை தர டோபமீனை எப்படி இயற்கையாகவே வரவழைக்கிறது, இப்படி ஆடணுமா, இப்படியும் ஆடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு பதிலாகவும் இன்னும் பல வழிகள் இருக்கு. அதற்குண்டான குறிப்பை நித்யானா இப்ப உங்களுக்கு வழங்க போறேன். ஒவ்வொரு நாளும் நீங்க தூக்கத்தில இருந்து எழுந்தவுடன் உங்களுடைய மெத்தைய சரி பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணம், ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய படுக்கை அறைக்கு நீங்க சென்று உங்களுடைய மெத்தை உரை, தலகாணி, போர்வை இவை எல்லாமே அழகா மடிச்சிருக்கிறத நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசு சந்தோஷம் அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏதேனும் ஒரு நாள்ல சில்லுன்னு தண்ணீர்ல குளிக்க சொல்றாங்க. இது உங்களால செய்ய முடியலன்னா இந்த ஒரு முறைய நீங்க தவிர்த்தரலாம். அடுத்ததாக, அமைதியான ஒரு பகுதியில இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில நேரத்தில் அமைதியா இருக்கும் போது உடனே நம்மளோட கை டக்கு டக்கு டக்குனு போய் நம்மளோட கைபேசியை தேடும். அதை தேடாம நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு பட்டியல போட்டுக்கொள்ளுங்க, டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி போட்டுக்கொண்டீங்கன்னா நீங்க இன்னும் மகிழ்ச்சியாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. உணவு உண்ணும் போது தொலைக்காட்சி, கைபேசியை பாக்குறத தவிர்த்துருங்க. புத்தகங்களை படிங்க. துணிகளை சலவைக்கு போட்டு அதன் பிறகு அதை உட்கார்ந்து மடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில பேரு அதை குவிச்சு வைப்பாங்க ஒரு நாற்காலியில. இந்த மாதிரி உங்களுக்கு பழக்கம் இருந்தால் நீங்க எப்பவுமே உருன்னு இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணிகளை பொறுமையாக நல்ல அழகாக மடிச்சு உங்களுடைய அலமாரியில வைக்கும் போது அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நடவடிக்கைகள், இந்த செயல்முறைகளை நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களுக்கு டோபமின் அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இன்றைக்கு டீ கடையில ஒருத்தர் உங்ககிட்ட நேரடியாக சம்பளம் கேட்டாங்கன்னா எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதை நீங்க பகிர்ந்து கொள்வீங்களா, இல்ல திக்கு முக்காடுவீங்களா, இல்ல நேரடியாக ஏன் கேக்குறீங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப தனிப்பட்ட ஒரு விஷயங்க, கேட்க கூடாது அப்படின்னு நேரடியாக சொல்லிருவீங்களா? ஏன்னா நான் ஒரு மாதிரி திக்கு முக்காடிட்டேன் சமீபத்துல. ராணி என்ன சொல்றாங்க, அவங்க சம்பளத்தை வெளிப்படையாக சொல்லுவாங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: என்ன கேட்டீங்களா, ஃபேமிலி நாங்க எல்லாத்தையும் நாங்க ஷேர் பண்ணுவோம். அதோட என்னோட சம்பளம் என்ன ஏதுன்னு என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியும்.
0: சரி,
1: அதை தவிர்த்து வெளியுள்ளவங்க யாரையும் என்ன கேட்டாங்களாங்க, உங்க சம்பளம் எவ்வளவு கேட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். சொன்னேன், உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க போய் உங்க சம்பளத்தை நீங்க வந்து அந்த முதலாளிகிட்ட கேட்டுங்க, எங்கள்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிடுவேன். அதுவே சொந்தக்காரங்க கேட்டாலும் நான் வந்து ஒரு குத்து மதிப்பா தான் சொல்லுவேன், தவிர என்னோட ஆக்சுவல் சம்பளத்தை நான் சொல்லவே மாட்டேன்.
0: ஆமா, பெரும்பாலான நேர்கள் இப்படிதான் அவங்க சொல்லுவாங்கன்னு நானும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ராணி உங்களுடைய செய்திக்கு. நேர் செல்வி சொல்லிருக்காங்க, என்கிட்ட சம்பளத்தை கேட்டா நான் சொல்லிடுவேன் நித்யா, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மேனகா சொல்றாங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அந்த எண்ணிக்கையை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னுடைய குடும்பத்துக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்றதோட நான் நிறுத்திக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மேனகா நந்தினி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
2: மாலை வணக்கம் நித்யா, நந்தினி பேசுறேன்.
0: சொல்லுங்க,
2: எங்கிட்ட வந்து இது வரைக்கும் யாரும் சம்பளத்தை பத்தி கேட்டது இல்ல, அந்த அளவுக்கு வந்து யாரும் அந்த மாதிரி நான் பழகினது இல்ல. ஆனா சில நேரம் மூட் அவுட்டா வேலைக்கு போன வந்து கூட வேலை செய்யறவங்க வந்து ரொம்ப தோண்டி தோண்டி கேட்பாங்க, ஏன்னா ஹஸ்பண்ட் கூட உனக்கு பிரச்சனையா, பிள்ளைங்க ஏதாவது பிரச்சனையா சொல்லு, உனக்கு சொன்னாதான் உன் மனசு லைட்டா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்போம், வேலை பார்ப்பாங்க.
0: ஆரம்பிக்கும்
2: அதுதான் எனக்கு தாங்க முடியாது. அது இந்த மாதிரி கேட்கும் போது நான் டைரக்டா சொல்லிடுவேன், வேணா நான் அதை பத்தி பேச விரும்பல, நான் நல்லா தான் இருக்கேன், தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருவேன். நித்யா தேங்க்ஸ். நித்யா
0: ரொம்ப நன்றி. நந்தினி சில பேர் ரொம்ப மனசார அவங்க உண்மையாகவே நமக்கு உதவி செய்யற அந்த ஒரு நோக்கத்துல அவங்க கேட்கலாம், ஆனா சில பேர் எதுக்காக கேக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சா சொல்லாதீங்க. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
3: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
4: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
4: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: இன்றைக்கான நிகழ்ச்சியில சம்பளம் கேக்குறத பத்தி நாம பேசிட்டு இருக்கோங்க. இப்ப ஒருத்தர் உங்ககிட்ட நேரடியாக வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க தெரியாம கேக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க, ஒரு முன்னெச்சரிக்கை. தப்பா எடுத்துக்காதீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நானும் வேலை தேடிட்டு இருக்கேன், உங்க இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க பாப்பீங்க. அதே சமயத்துல உங்களுடைய சம்பாத்தியம் எவ்வளவு, அந்த எண்ணிக்கை சொல்லாம எப்படி சொல்றது அப்படின்னு சில பேர் திண்டாடலாம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் உங்களிடம் நான் கேட்டிருந்தேன். இங்க பிரேமா ஆஸ்திரேலியில இருந்து செய்தி அனுப்பி வச்சிருக்கீங்க, சொல்றீங்க, நித்யா யாராவது எங்கிட்ட வந்து சம்பளம் கேட்டாங்கன்னா இது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். சில நேரத்துல வரம்ப மீறி சில விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது. அதுல வந்து நிச்சயமா இந்த சம்பளத்தை கேட்கிற அந்த ஒரு ஒரு ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து அதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த புதிய உலகத்துல வளர்ந்து வரும் நம்மளுடைய தலைமுறையினர்கள், பிள்ளைகள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பெற்றோர் அவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்களா சொன்னாதான் உண்டு. அந்த மாதிரி இருக்கும் போது தெரியாதவங்க கிட்ட நம்ம எப்படி போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிரியமா ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. அடுத்ததாக நம்ம உமாராணி சொல்லியிருக்காங்க, நித்யா யாராவது எங்கிட்ட கேட்டாங்கன்னா குத்து மதிப்பா தான் நான் சொல்லுவேன். ஒரு வாகனமோ அல்லது ஒரு வீடு வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தகவல் கூட ரொம்ப அபாயகரமான ஒரு தகவல். ஓ, இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கா வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது அதையே சொல்லாதீங்க, கண்ணு பட்டுரும். அடுத்ததாக பானு சொல்றாங்க, சாச்சுக்காங்களே இப்போது டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. மார்க்கெட் வேல்யூ, சந்தை விலையில இப்போது சம்பாத்தியம் எவ்வளவோ, நம்மளுடைய சம்பளம் எவ்வளவோ குத்து மதிப்பா நான் சொல்லுவேன். என்னுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு நான் அப்படி நான் சொல்ல மாட்டேன் நித்யா. அதே சமயத்துல யாராவது என்கிட்ட இந்த மாதிரி சம்பளம் குறித்த ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பேசினாங்கன்னா ரொம்ப அதை பத்தி ரொம்ப பலபலன்னு பேசாம மற்ற விஷயங்கள் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம யோகேஸ்வரி செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க, வணக்கம்.
1: வணக்கம் நித்யா. நான் இது வந்துட்டு ஆரம்பத்துல வந்துட்டு என்கிட்ட சம்பளத்தை பத்தி கேக்குறப்ப நானு என்ன சொல்றதுன்னு தெரியாது, இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு ரஃப்லி சொல்லுவேன். ஆனா இடையில வந்து ஒருத்தவங்க என்ன ரொம்ப கடுப்பாக்கி விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம், ரொம்ப துருவி துருவி எவ்வளவு வரும் சம்பளம், உனக்கு இவ்வளவு நாள் வேலை செய்ய எவ்வளவு வரும், இவ்வளவு இருக்குமா அவ்வளவு இருக்குமா அப்படின்னு சொன்னப்ப எனக்கு கடுப்பாயிட்டதால நான் நேரா சொன்னேன், இதெல்லாம் என்னோட பர்சனலான விஷயம், நீங்க ரொம்ப பர்சனலா கேட்காதீங்க, இதெல்லாம் சொல்ல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரும் வந்துட்டு நிப்பாட்டிட்டாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சில டைம்ல என்னது எடுத்தோன்னு இல்ல இது உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், எனக்கு சொல்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாலும் அது அதுக்கப்புறம் அவங்க பேச வேண்டிய கன்வர்சேஷனே இது ஸ்டாப் பண்ணிரும் நான் நினைக்கிறேன். இல்லட்டினா நம்ம ரஃப்லி எவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு சொன்னா கூட, ஓ அப்பன்னா உனக்கு இப்படி இருக்குமோ, அப்பன்னா நீ இதெல்லாம் செய்யலாமே அப்படின்னு இன்னும் கூட கன்வர்சேஷன் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. சோ அத நான் விருப்பப்படல, இனிமே நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படி கேட்டா இப்படிதான் நான் ஸ்டாப் பண்ண போறேன்.
0: அருமை,
1: தேங்க்யூ நித்யா.
0: யோகேஸ்வரி நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, ஒரு உண்மை இருக்கு. இவ்வளவு பாருங்க, சற்று முன்பாக ஒரு நேயர் சொன்னாங்க, வீடு வாங்குற அளவுக்கு வாகனம் வாங்குற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன், ஓ பரவாயில்லையே, அப்புறம் புது வீடு எப்ப, எப்படிப்பட்ட வீடு, அந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால திடமாக இனிமேல் இந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு நேரடியாக சொல்றதுனால எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு நானும் நினைக்கிறேன்.
2: இன்றும் இளமையான 70 கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: ஏதேதோ நடக்கும்,
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள்

0: இன்றைக்கு நான் அழகிய ராட்சச பூவாக நான் மாறியிருக்கின்றேன். அதற்கு அழகான ராட்சசி அப்படின்னு பெயர் கூட நீங்க வைக்கலாங்க. அந்த மூன்று குறிப்புகள் இதோ மீண்டும் உங்களுக்காக. முதல் குறிப்பு இதுதான், என்னுடைய பூவை உத்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி குரங்குடைய முகம் நேரா உங்களை பார்க்கிற மாதிரியே இருக்கும். இரண்டாவது குறிப்பு, என்னுடைய பூல இருந்து பெரும்பாலான பூக்களுடைய நறுமணம் இல்லாம ஒரு பழுத்த ஆரஞ்சுடைய இனிமையான நறுமணம் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது குறிப்பு, எனக்கு அழகா பேரு வச்சிருக்கலாம், ஆனா அந்த காலத்துல பேய் கதைகள்ல வர ரத்தம் குடிக்கிற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தின் பெயரை எனக்கு வச்சிருக்காங்க. நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு நேர்கள் பலரும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல், சாமுவேல், நசீர், நந்தினி, சந்திரசேனா, கேரலைன், ஹீரா, மங்களம், கௌரி, பரமேஸ்ராஜ், விஜய் அழகன், ராஜபாண்டி, நசீமா, ராதாகுமாரி, டோக்கியோ, மகேஸ்வரி, இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துகள். இரண்டு நேர்கள் குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க. முதலாவதாக நம்ம நீல.
1: வணக்கம் நித்யா, நான் நினைக்கிறேன் மங்கி ஃபேஸ் ஆர்கிட்.
0: மங்கி ஃபேஸ் ஆர்கிட். அடுத்ததாக மீரா நெதர்லாண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, வாங்க கேட்போம்.
2: வணக்கம், என் பேர் மீரா, அந்த பூவின் பேர் ட்ரக்குலா சிமியா.
0: ட்ரக்குலா சிமியா அப்படின்னு நீங்க சொன்னாலும் மங்கி ஃபேஸ் ஆர்கிட் அப்படின்னு சொன்னாலும் சரியான பதில் தாங்க. அது சரி, அழகான இந்த ஆர்கிட் மலருக்கு ஏன் ட்ரக்குலா அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, இந்த பூனுடைய முனைகள் நீங்க பாத்தீங்கன்னா கூர்மையாக இருக்கும். ஒரு ட்ரக்குலாவுடைய காதுகள் பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு ட்ரக்குலா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. மத்தபடி இந்த பூ வந்து பாக்குறதுக்கு அழகா தாங்க இருக்கும், சரியா? அது உத்து பார்க்கும் போது ஒரு குரங்கினுடைய குட்டி முகம் உங்களுக்கு தெரியும்.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை,
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு போகணும், ஆனா அதிகமா செலவு பண்ண கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த பாடலை கேளுங்க. சிங்கப்பூரில் உள்ள தீ அணைப்பு நிலையத்திற்கு நீங்க உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாங்க. இது முற்றிலும் இலவசம். சிங்கப்பூர்ல பல இடங்கள்ல தீ அணைப்பு நிலையங்களை நீங்க பாத்திருக்கலாம். உதாரணத்துக்கு அலெக்சாண்ட்ரா, கிளெமண்டி, பீஷான், பைலேபா, இப்படி பல இடங்கள்ல இருக்கின்றன. இந்த தீ அணைப்பு நிலையங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கு. உங்க பிள்ளைகளை அங்க கூட்டிட்டு போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க scdf.gov.sg அப்படிங்கிற இணையதளத்திற்கு சென்று பதிந்து கொள்ள வேண்டும். பதிவு செய்யலன்னா உங்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இதுல சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க சனிக்கிழமை காலை பொழுதுகள்ல இந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு செல்லும் போது உங்களை சுத்தி காட்டுறதுக்கு அவங்களுடைய ஊழியர்கள் தயாரா இருப்பாங்க. இதற்கும் நீங்க பதிவு செய்யணுங்க. சனிக்கிழமை காலை பொழுதுல 2 நேரங்கள், காலை 9 மணியிலிருந்து 9:50க்கும் காலை 10 மணியிலிருந்து 10:50க்கும் இந்த 2 நேரங்கள்ல நீங்க சனிக்கிழமை காலையில நீங்க சென்றீங்கன்னா நம்ம சிங்கப்பூரின் தீயணைப்பு படைய பற்றியும் அந்த நிலையத்தை பற்றியும் பல தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்றது மட்டும் இல்லாம அந்த இடத்தையே சுத்தி காட்டுறதுக்கு தீயணைப்பு அதிகாரிகள் தயாரா இருப்பாங்க. மறக்காம இதற்கு நீங்க பதிவு செய்ய தவறாதீங்க.

0: எல்லை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, நீங்களும்
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கும்
6: இரவின் இல்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி இன்று செப்டம்பர் மாதம் 15 செவ்வாய்க்கிழமை உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் ஆஃப்ரோ டே.
1: ஆமா, யார் யாருக்கெல்லாம் முடி வந்து அடர்த்தியா, அது ஒரு மாதிரியா, ஒரு அந்த காலத்துல 70-80 எல்லாம்
0: பாத்தீங்கன்னா
1: வச்சிட்டு போகும்போது பெல் பாட்டம் போட்டு போகும்போது அது ஒரு ஸ்டைல். ஆக அந்த அஃப்ரோங்கிறது வந்து இன்னைக்கும் பிரபலமா தான் இருக்கு, ஆனா அதுக்கான முடி வளர சாத்தியம் இருக்கணும்,
0: முடி வளர சாத்தியம் இருக்கணும், அதே மாதிரி பராமரிக்கிற அந்த தன்மையும் இருக்கணும். ரஃபி, அப்படியே அந்த சீப்பை வச்சு அப்படியே கோம்பனிக்கிட்டே இருப்பாங்க, சிவிக்கிட்டே இருப்பாங்க.
1: ஆமா,
0: அது மட்டும் இல்லாம
1: சிக்கணும்னு நினைக்கிறேன்,
0: பராமரிக்கணும், அது ரொம்ப கஷ்டம். ஆனா என்ன கேட்கணும் இந்த ரஃபி, இது வந்து மேற்கத்திய ஒரு சாயல் தானே?
1: ஆமா ஆமா, நிச்சயமா அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப பிரபலமான ஒண்ணு.
0: நம்ம இந்தியர்கள், நம்ம ஒரு சில மலாய்க்காரர்கள் கூட முன்பு வச்சதை நான் பாத்திருக்கேன், புகைப்படங்களை பாத்திருக்கேன். ஆனா உண்மை சொல்லவா ரஃபி, யார் யாரெல்லாம் எஃப்ரோ வச்சிருந்தாங்களோ இப்ப எல்லாமே கொட்டி போயிருக்கோம்.
1: எனக்கும்
0: தெரியல, சிக்கு சொல்றீங்களா, சிக்கு விழும் அது கொஞ்சம் கொட்டி போறதுக்கு அதிக அளவுல இருக்கும். ஆனா அந்த காலத்துல நான் எவ்வளவு முடி வச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்கு
1: சொல்றவங்க இருக்காங்க. அதோட சீதோஷன நிலை, இப்போ உள்ள நிலையெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இது தாங்க மாட்டுது அவங்களுக்கு, என்ன ஷாம்பு போடுறதுன்னு தெரியல.
0: ஆமா ஆமா, அப்படின்னா 80களுக்கு நம்ம போய் போய் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னதான் பயன்படுத்தினாங்க, என்ன அவங்களுக்கு நல்லபடியா இருந்துச்சு.
1: சியக்கா போட்டு குளிச்சே.
0: சரி, அடுத்த நாள் வந்து இன்டர்நேஷனல் டாட் டே. சரி, என்ன டாட், என்ன புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு புள்ளியோட தான் ஆரம்பிக்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு நாள் என்று ஒரு புள்ளியோட நீங்க ஆரம்பிங்க, ஆரம்ப புள்ளியோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஒரு செயலோ நடவடிக்கையோ கண்டிப்பா வெற்றிகரமா முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: சரி, மேற்கத்திய நாடுகள்ல பலவற்றை கொண்டாடுறாங்க, அதுல ஒன்னுதான் கெட் ரெடி டே அப்படிங்கறதையும் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க.
0: அதே மேற்கத்திய நாடுகளை மட்டும் சிங்கப்பூர்லயும் இதை கொண்டாடணும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, நிச்சயமா நிச்சயமா, அது யாரும் நம்ம பெருசா பாக்குறது இல்ல. ஆனா மேற்கத்திய நாடுல சில சிறிய சிறிய விஷயங்களை கூட ஒரு நாளாக்கி அவங்க கொண்டாடுறாங்க. அது
0: ஓ, இந்த கேட் ரெடி அப்படிங்கிற ரஃபி, அதாவது செப்டம்பர் 15 இன்றோட அதாவது சிங்கப்பூர்ல அந்த அபாய ஒளி பத்தி சொன்னோம்ல.
1: ஆமா,
0: ஆரம்பத்துல அதோட ஒன்றிணைந்த ஒரு நாள்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட் ரெடி அப்படின்னு சொல்றது நீங்க வெளியே போறதுக்கு கேட் ரெடி கிடையாது, நீங்க ஒரு அவசர நிலையில நீங்க எப்போதுமே இருக்கணும்.
1: ஏதாச்சும்
0: ஒரு தாக்குதல் வந்தாலும் ஏதாச்சும் ஒரு இன்னல் வந்தாலும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துற தினம்.
1: google.com டேயும் இன்னைக்குதான். அது பாருங்க, இணையத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு நாள் தான், எல்லாமே கூகுளை சார்ந்து நம்ம இருக்கிறோம். அது ஞாபகப்படுத்துற ஒரு நாள்.
0: கூகுள் போய் இப்ப செயற்கை நுண்ணறிவே வந்துட்டேன் ரஃபி.
1: ஆமா, அது ஒரு காலம் கூகுள் கூகுள்னு சொன்னது, இப்ப அப்படி கிடையாது, எல்லாமே வந்து AI AIன்னு மாறிடுச்சு.

0: குளிக்க வந்தது, குளிக்கும் போது பழக்கம் வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது.
1: திருத்து வந்தது, குளிக்க வந்தது, பழக்கம் வந்ததும் மயக்கம் வந்தது.
0: இந்த

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இடைநில கொண்டாட்டம்.
1: நடிகை ராஷ்மிகா மந்தனா இவங்களை பத்தி அண்மையில ஒரு செய்தி வந்திருக்கு, புதிய ஒரு செய்தி.
2: ஆமா,
1: ஆனா என்னன்னா இவங்களை நான் எதிர்பார்க்கல, அதுதான் உண்மை. என்னன்னு நம்ம சொல்லிடுவோமா?
2: சரி, நிச்சயமா சொல்லலாம். அதற்கு முன்னால பழைய நடிகைகளின் வாழ்க்கை வரலாற வந்து படமாக்கும் அந்த பழக்கம் வந்து அண்மை காலமா கொஞ்சம் பிரபலமா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.
1: சுயசரிதை எடுத்து
2: சுயசரிதை. ஆமா, அதுல முதல்ல நம்ம சொல்லணும்னா ஜெயலலிதா அவர்களுடைய படம் வந்து உருவாக்கப்பட்டது தலைவின்ற இதுல தலைப்புல. அதுக்கப்புறம் சாவித்திரியை பற்றிய ஒரு படம் வந்து கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருந்தாங்க. இப்ப எம் எஸ் சுப்புலட்சுமி அவங்களுடைய பாடல் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, மகிழ்ந்திருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய வரலாற வந்து படமாக்கிட்டு வர்றாங்க.
1: இப்ப யாருக்கு அதுல நடிக்க போறாங்க அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா, முன்பு சாய் பல்லவி நடிக்க போறதா அவர் தகவல் வந்து
2: இருந்தாங்க.
1: அதுவே நம்ம வந்து இந்த திரைத்தகவல் போது நான் சொல்லியிருந்தேன்.
2: சரி, இப்ப மாற்றம் வந்து
1: மாற்றம் வந்திருக்கு. இப்ப ராஷ்மிகா மந்தனா அந்த ஒரு கதாபாத்திரத்தை நடிக்க போறதாக இப்ப தகவல் வந்திருக்கு.
2: அவங்கதான் வந்து எம் எஸ் சுப்புலட்சுமியா நடிக்க போறதா தகவல் வெளியிட்டு இருக்கிறாங்க. பேன் இண்டியன் ஸ்டார் அவங்கள சொல்றாங்க நடிகை ராஷ்மிகா மந்தனாவை. ஆக இந்த வாழ்க்கை வரலாறு, எம் எஸ் சுப்புலட்சுமியோடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படத்துல காட்டுறதுக்கு இவங்கதான் சிறப்பா இருப்பாங்கன்னு அவங்க தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறாங்க. இப்ப
1: இந்த திரைப்படத்தை நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஹாசன் தான் தொடங்கி வைக்க போறாரு அப்படின்னு தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகாம் ஒலி 968.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்போலி 968. இன்றைய செவ்விசியல் தொடக்கமாக குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வாசித்திருக்கும் வசந்த பைரவி ராகம் ஒலியறவிருக்கின்றது. கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் ஹம்சத்வனி ராகத்தில் கருணை செய்வாய் கஜராஜ முகா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968. அடுத்து மதுவந்தி ராகத்தில் சௌமியா அவர்கள் பாடியிருக்கும் காதல் கொண்டேன்.

நம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை. இவ்வருடத்தின் 259 நாள். ஆண்டு நிறைவு பெற 106 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 30 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுல்லாஹிர் மாதம் பிறை 4.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப் புஷ்பக.

வணக்கம் சிங்கே. சுரா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. மணி சர்மாவின் இசையில் ரஞ்சித், முகேஷ் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்று உங்களுக்கு ஆக மீண்டும் தன்னந்தனியே நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டேன் நான் சஜினி. வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில என்னோடு நீங்க எல்லாரும் துணையா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். எடுத்த உடனே ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது இப்ப ஆண்டிறுதி வருது. ஆண்டிறுதி அப்படின்னு சொல்லும் பொழுது விடுமுறை காலம் தாங்க நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். விடுமுறை காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது குடும்பத்தோட நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் பயணம் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். அதற்கான திட்டம் தயாரிப்பு வேலைகள்ல நாம ஈடுபடுவோம். குறிப்பா இந்த ஹோட்டல் புக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல தாங்க ரொம்ப குறிப்பா இருப்போம். ஏன்னா சீக்கிரமா நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம புக் பண்ணிட்டோம்னா இந்த விடுதிகள்ல வந்து சில நேரத்துல அவங்க கழிவுகளை வழங்கலாம். அதோடு விடுமுறை காலமா இருக்கிறதுனால நமக்கு தேவையான அறைகளை நாம முன்கூட்டியே பதிவு செஞ்சு வச்சுக்கணும். ஆனா இப்ப மோசடிக்காரர்கள் நம்ம மக்களை ஏமாத்த புதிய வழிமுறைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல ஷக்கில் அப்படிங்கிற ஒரு நபர், அவரை வந்து ஜெர்மனிக்கு வந்து பயணம் செய்ய ஹோட்டல் ஒன்று ஒரு தளத்துல வந்து புக் செய்திருக்காரு. அப்ப இந்த விடுதியிலிருந்து வாட்ஸ்அப் வாயிலாக அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டுள்ளது. அந்த குறுஞ்செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் திரு ஷக்கீல், நீங்க வந்து இந்த தேதியிலிருந்து இந்த தேதி ஜெர்மனிக்கு வந்து நீங்க பயணம் செய்யறீங்க. இந்த குறிப்பிட்ட விடுதியில நீங்க முன்பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அவருடைய முழு பெயர், அவருடைய முன்பதிவின் தகவல்கள் எல்லாமே அவங்க தெள்ள தெளிவா அவங்க பதிவிட்டு இந்த குறுஞ்செய்தியை அனுப்பி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த குறுஞ்செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய முன்பதிவை உறுதி செய்ய உங்களுடைய வங்கி அட்டைய நீங்க உறுதி செய்யணும், வெரிஃபை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரு லிங்கும் கொடுத்திருக்காங்க. அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, விடுதியில இருந்து நான் தொடர்பு கொள்றாங்க, என்னுடைய முன்பதிவை நான் உடனடியாக உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க் அழுத்தி அதுல அவருடைய வங்கி அட்டைக்கான தகவல்களை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அதன் பிறகு பார்த்தா அவருடைய வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல 200 வெள்ளி கழிக்கப்பட்டது, அதன் பிறகு இன்னொரு 200 வெள்ளி கழிக்கப்பட்டது. அவரும் மறுபடியும் அந்த நபர்கிட்ட, என்னடா என்னுடைய வங்கியிலிருந்து இந்த அளவை வந்து நீங்க, அவரும் மறுபடியும் வாட்ஸ்அப்ல போய் அந்த நபர்கிட்ட, என்னடா என்னுடைய வங்கியில இருந்து நீங்க இந்த அளவை வந்து கட்டணத்தை வந்து, அவரு மறுபடியும் ஷக்கில் என்ன செஞ்சிருக்காருன்னா, மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு போய் அந்த நபர்கிட்ட, நீங்க என்னடா என்னுடைய வங்கியில இருந்து இந்த 2 பரிவர்த்தனைகளை

இது செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய வங்கி அட்டையை வந்து உறுதி செய்யத்தான் நாங்கள் இந்த பரிவர்த்தனைகளை செஞ்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய முன்பதிவை உறுதி செய்யவும் இந்த பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டன அப்படின்னு மறுபடியும் அவருக்கு பதில் அளிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா இன்னும் பல பரிவர்த்தனைகள் நடத்தப்பட்டன. இதிலிருந்து மொத்தம் 1000 வெள்ளி கழிக்கப்பட்டது. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு செயல்படுறதுக்குள்ள ஷக்கீல் அந்த பணத்தை இழந்துட்டாரு. உடனடியாக அவரு காவல் அதிகாரிகள் கிட்ட போய் புகார் செஞ்சிருக்காரு, வங்கி கிட்டயும் புகார் செஞ்சிருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஆளாகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக ஸ்கேம் ஷீல் உதவி எண்ணை நீங்க தொடர்பு கொள்ளலாம். 1799 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன செய்யலாம்னா உடனடியாக அந்த விடுதிக்கு தொடர்பு கொண்டு நீங்க இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புனீங்களா இல்லையா அப்படின்னு நீங்க மறுபடியும் சரிபார்த்து அதற்கான பதிலை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பணமும் இந்த மாதிரி நீங்க வீணா இழக்க மாட்டீங்க. பார்த்து பத்திரமா செயல்படுங்க, முன்பதிவு செய்யுங்க, பத்திரமா பயணம் செய்யுங்க. சரி, இன்றைய தொகுப்பை நாம தொடங்கி வைக்கலாமா? விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல விரும்பி கேட்டிருக்காரு அரசு. அரசலாங் குமாரி திரைப்படத்தில இருந்து டி எம் சவுந்தரராஜன் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக அடுத்த இடம் பெறுகிறது. இது உங்கள் வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன்.

0: கேளடா.
1: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி தனித்துவமான ஃபியூஷன் இசை நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? October 10, 7 PM DMarket Downtown Eastdale. Masala Coffee live in Singapore. The Return Tour. நுழைவுச்சீட்டுகளுக்கு bookmyshow.sg.
2: மதுரையோட மனம் ருசியோ ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 Upper Dixon Road 321 Clementimore 6 Verdun சாலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
3: வணக்கம் சிங்கே.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் ஆளுக்கு ஒரு வீடு திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜமுனா ராணி பாடியிருந்த இந்த பாடலை காந்திமதி விரும்பி கேட்டிருந்தாங்க. அதற்கு முன்பு சாந்தி நிலையம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. பி சுசிலா பாடியிருந்த அந்த பாடலை சுமதி விரும்பி கேட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் அரிசி விரும்பி கேட்ட பாடல் உங்களுக்காக ஒலித்தது அரிசி இளங்குமாரி திரைப்படத்துல இருந்து. நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:24 ஆகி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம மாணவர்கள் கிட்ட கேள்வி ஒன்றை கேட்க போறோம். மாணவர்களே இதுல பங்கு பெற்று நீங்க பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க, அல்லது பெற்றோரே உங்களுடைய பிள்ளைகள் வானொலி பக்கமா இல்லைன்னா இப்பவே ஓடோடி வர சொல்லுங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக பகலில் ஓர் இரவு புதிய வார்ப்புகள் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
7: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
8: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
7: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
9: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
10: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
11: தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
12: குட் டே பியூட்டி பார்லர்.
11: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
12: குட் டே பியூட்டி பார்லர்.
11: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
12: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
11: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க.
12: Good Day Beauty Parlor.
11: புதன் கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
12: போட்டியில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
11: எந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
1: மாணவர்களே நான் சொல்ற தகவல நல்லா காது கொடுத்து கேளுங்க, அதுக்கப்புறம் நான் கேக்குற கேள்விக்கு சரியான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிச நான் அப்படி எடுத்து வழங்கிடுவேங்க. உங்களுக்கான இன்றைய தகவல் இதுதான். சமீபத்துல லீ கோங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த அறிக்கையில ஒரு சுவாரஸ்யமான தகவலை சொல்லியிருக்காங்க. அருகி வரும் மீன் இனமான பௌ மவுத் கிட்டா ஃபிஷ் அப்படிங்கிற மீன் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு சிங்கப்பூர் கடற்பரப்பில் அதிகாரப்பூர்வமாக காணப்பட்டது அப்படின்னு இந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்தின் இணை ஆசிரியரும் ஆராய்ச்சி உதவியாளருமான மரியாம் கொலகோடன் 1.5 மீட்டர் முதல் 2 மீட்டர் நீளமுள்ள இந்த மீன் அக்டோபர் 29 2022 பிடுக் ஜெட்டியில மீன் பிடிக்கும் நபர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர், அதாவது மிகவும் அருகி வரும் இனங்களில் இந்த மீனும் ஒன்று, அதனால இதை நாம பாதுகாக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மீனுடைய அழிவு 88 மில்லியன் ஆண்டு கால பரிணாம வரலாற்றின் இழப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். பிடோக் ஜெட்டியில் காணப்பட்ட மிகவும் அருகி வரும் மீன் இனத்தின் பெயர் என்ன? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678 8 9 என்ற எண்ணுக்கு குரல் பதிவாக அனுப்பி வச்சிருங்க. குறிப்பா சரியான பதில், உங்களுடைய பெயர், எந்த பள்ளியில படிக்கிறீங்க, எந்த நிலையில படிக்கிறீங்க அப்படிங்கறதும் பதிவு செஞ்சு அனுப்பி வச்சிருங்க.

0: இசை ஞானி இளையராஜாவினே சில உங்களுக்காக இரு பாடல்கள் ஒலித்தன. புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில இருந்து மலிஷா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு பகலில் ஓர் இரவு திரைப்படத்தில இருந்து பி ஜெயச்சந்திரன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்ப மோசடிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா இப்ப வெளிநாட்டுல நீங்க விடுதிகளை வந்து முன்பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா அதை வைத்து, அதாவது உங்களுடைய தகவல்களை வைத்து மோசடி செய்யறாங்க அப்படிங்கிற தகவலை நான் பகிர்ந்துகிட்டேன். இதற்கு நம்ம நேயர் மேகலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களும் சமீபத்துல ஒரு மோசடிக்கு ஆளாகி 480 வெளியே எழுதிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் வந்து ஒரு புகார் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன். இப்ப உங்களுடைய தகவலை கேட்ட பிறகு போய் புகார் செய்யணும் அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிருக்காங்க. மேகலா, உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்ததற்கும் மிக்க நன்றி. இப்ப எந்த குறுஞ்செய்தியாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்க சரி பார்த்துக்கணுங்க. ரொம்ப முக்கியமா இணையத்துல நீங்க எந்த பரிவர்த்தனையை செய்தாலுமே உங்களுடைய வங்கி அட்டைய சரி பார்த்து கொள்ளுங்க. அல்லது இணையத்துல பரிவர்த்தனை செய்வதற்காகவே ஒரு தனி அட்டைய நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா தேவைப்படுகின்ற அளவை மட்டும்தான், பணத்தை மட்டும்தான் நீங்க அதுல டிரான்ஸ்பர் செய்து அந்த பரிவர்த்தனைக்கான பணத்தை அவங்க பெற்றுக்கொள்ளலாம். சந்தேகத்துக்குரிய குறுஞ்செய்தி உங்களுக்கு அனுப்பப்பட்டது என்றால் சுத்தி இருக்கிறவங்க கிட்ட, குடும்பத்தார்கிட்ட நீங்க சரி பார்த்துக்குங்க. அல்லது 1799 என்ற ஸ்கேம் ஷீல் உதவி என்ன அழைங்க.
1: போக்குவரத்து நிலவரம்,
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்பை பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
6: அப்ப பொலிவான சருமத்திற்கு
7: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்பை பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கருப்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
6: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
7: அப்பப்பாவை ஏடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
9: சொல்லுங்கள் ராஜமாதா.
10: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
9: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
10: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
9: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
0: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
9: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு நேயர் ராஜேஷ். அவமானங்கள் கூட வெற்றிக்கு பாதை அமைக்கும், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால். சில நேரங்கள்ல நம்ம சுற்றி இருப்பவர்களே வந்து அவங்க சொல்ற கருத்துக்கள் வந்து நமக்கு அவமானத்தை தரலாம், அல்லது அவங்க நம்மள வந்து ரொம்ப அவமானமான ஒரு முறையில பார்ப்பாங்க. மற்றவர்கள் நோகாதபடி, மற்றவர்களை வந்து தாழ்த்தாதபடி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா, உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, யார் என்ன சொன்னாலும் நீங்க கவலைப்படாம நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்பட்டீங்கனால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீண்டும் ராஜேஷ் அனுப்பிய பொன்மொழி உங்களுக்காக. அவமானங்கள் கூட வெற்றிக்கு பாதை அமைக்கும், நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால்.

0: மற்றும் ஒரு பாடலை கேட்க போறோங்க. இருவர் திரைப்படத்துல இருந்து மனோ சில்ட்ரன் சார் பாடியிருந்த பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம கேட்க போறோம். ஆரோக்கிய குறிப்பும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. எனவே எங்கேயும் போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க. இப்ப வாங்க இன்றைய வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
8: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
7: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
8: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
9: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
10: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
0: உணவு பொருட்கள் அதாவது சப்ளிமெண்ட்ஸ், இத இப்ப எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இணையத்துல இந்த துணை உணவு பொருளை நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும், இந்த துணை உணவு பொருளை நீங்க எடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் அப்படின்னு பலரும் பல விதமான அறிவுரைகளை சொல்லிக்கிட்டு வராங்க. பல நிபுணர்களும் சொல்லிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எடுக்கணும்னு தோணும். ஆனா உங்களுக்கு எது சரியான துணை உணவு பொருள், உங்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் என்ன அப்படிங்கறத ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு இந்த துணை உணவு பொருள்களை நீங்க உட்கொண்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.

0: முன்னாடி நான் ஒரு தகவலை வழங்கியிருந்தேன். அந்த தகவலை தொட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது சமீபத்துல லீ காங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2022 அக்டோபர் மாதம் சிங்கப்பூர்ல 30 ஆண்டுகளுக்கு பிறகு அருகி வரும் ஒரு மீன் காணப்பட்டது. இந்த மீன் என்ன மீன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். மாணவர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா யாருமே சரியான பதில சொல்லல. அந்த சரியான பதில் போ மவுத் கிட்டா ஃபிஷ். உலகத்துல மிகவும் அருகி வரும் இனங்களில் இந்த மீனும் ஒன்று. அக்டோபர் 29 2022 பிடுக் ஜெட்டியில மீன் பிடிப்பவர்களால் இந்த மீன் காணப்பட்டது. இதன் அதிகாரப்பூர்வமான அறிக்கைய சமீபத்துலதான் லீ காங் சியன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் வெளியிட்டிருக்காங்க. முயற்சி செய்த மாணவர்களுக்கு நன்றி. காலை 7 மணி செய்திகளுக்கு பிறகு இருவருக்கு ஜோதிஷ்தா புஷ்பகடை வழங்கும் லவ் ஸ்டாக் காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. இதை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு இணைந்திருங்கள்.
1: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா புள்ளி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதி நுண்ணறிவு கொண்ட ஏஐயை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். ஏஐ வளர்ச்சி மனிதர்களை மீறி சென்றுவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் வேலைகளும் பறிபோகலாம் என்றார் அவர். ஆனால் ஏஐக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்கா நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் எச்சரித்தார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்புதான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். ஏஐ மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று கூறினார். 6 மாத ஈரான் போரில் அமெரிக்கா சுமார் 38 பில்லியன் டாலர் செலவு செய்திருக்கிறது. தீர்ந்து போன ஆயுதங்களை ஈடு செய்வதே பெரிய செலவு. அதற்கு மட்டும் சுமார் 22 பில்லியன் டாலர் செலவாகியிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தகவல் தந்தது. இனி ஒவ்வொரு மாதம் 2 முதல் 3 பில்லியன் டாலர் செலவாகலாம் என்று அது குறிப்பிட்டது. ஏவுகணை தற்காப்பு ஆயுதமே அதிகம் தீர்ந்து போனது. 1/3 தீர்ந்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. அதை ஈடு செய்ய அமெரிக்கா பல்லாண்டுகள் அல்லாடும் என்று மதிப்பிடப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கம் கடன் வாங்குவதற்கான செலவு கடுமையாக உயர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகால அரசாங்க பத்திரத்தின் வருமான விகிதம் 5% தாண்டியது. அது 20 ஆண்டில் இல்லாத உச்சம். அதனால் அமெரிக்க அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல மற்ற கடன்களுக்கான வட்டியும் உயரலாம். இதற்கிடையே மத்திய கிழக்கு எண்ணெய் பாதைகள் மேலும் தடைப்படுவதால் பிரான் கச்சா எண்ணெயின் விலை 105 டாலரை கடந்தது. இன்று அமெரிக்க மத்திய வங்கி சந்திக்கிறது. வட்டி உயர்த்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. பிள்ளைகளை சமூக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும்படி பிரான்ஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா தடை விதித்த பின் ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்ற முற்படுகின்றன. முயிஸ் எனப்படும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றத்தில் இணைய பாதுகாப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. அவ்லாஜிக் எனும் சிங்கப்பூர் மென்பொருள் நிறுவனம் நிர்வகிக்கும் மனிதவள நிர்வாக முறையில் சம்பவம் ஏற்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட அமைப்புகள் அவலாஜிக் நிறுவனம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பணியாற்றி வருவதாக முயிஸ் தெரிவித்தது. பொதுமக்களுக்கான சேவையோ அரசாங்க சேவைகளோ பாதிக்கப்படவில்லை என்று அது குறிப்பிட்டது. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர், எத்தகைய தகவல்கள் கசிந்திருக்கலாம் போன்ற விவரங்கள் வெளியிடப்படவில்லை. புகார் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடப்பதாகவும் காவல்துறை சிஎன்ஏவிடம் உறுதிப்படுத்தியது. சிங்கப்பூரில் காற்று தரக்குறியீடு நேற்றோடு ஒப்பிடுகையில் இன்று சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை நிலவுகிறது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு நேற்று மத்திய வட்டாரத்தில் 154 தொட்டது. இன்று காலை 103. மற்ற வட்டாரங்களில் 76-87 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் முன்னைய பிரதமர் நஜிப் ரசாக்கின் மன்னிப்பு விண்ணப்பம் சட்டப்படி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் பிரதமர் கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் இறுதி முடிவு மாமன்னரிடம் இருப்பதாக திரு அன்வார் சொன்னார். நஜிப் மீது தமக்கு தனிப்பட்ட வெறுப்போ பாரபட்சமோ இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மன்னிப்பு வாரியம் கடந்த வெள்ளிக்கிழமை சந்தித்தது. நஜிப்பின் மன்னிப்பு விண்ணப்பம் அடுத்த கூட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடுத்த ஸ்டார்ஷிப் சோதனைக்கு தயாராகிறது. வரும் 22 தேதி சோதனை நடக்கலாம். 14வது ஸ்டார்ஷிப் சோதனை பயணம் இது. முதன்முறையாக அதை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்த திட்டமிடப்படுகிறது. அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. பயணம் சுமார் 10 மணி நேரம் நீடிக்கும். ஸ்டார்ஷிப் சுமார் 275 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். பூமியை 6 முறை சுற்றி வரும். பிறகு மேற்கே பசிபிக் பெருங்கடலில் இறங்கும். ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது, ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். விளையாட்டு காற்பந்து. இன்று காலை நடைபெற்ற கரபோ கிண்ண ஆட்ட முடிவுகள். வேஸ்டாம் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டத்தில் 3-2 என்று ஃபுல்ஹாம் வெற்றி பெற்றது. லியோபூல் 3-1 என்ற கோல் கணக்கில் டொட்டனாம் அணியை தோற்கடித்தது. இப்ஸ்விச் டவுன் ஆர்சனல் சந்தித்த ஆட்டத்தில் 4-2 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது. ரெடிங் பிரன்ஃபர்ட் ஆட்டத்தில் 2-1 என்று பிரன்ஃபர்ட் வென்றது.
1: சொல்லும் பொருளும். கோஸ்ட் கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட் கரையோரம்.

0: பெற்று சிறந்த பிஒய்டி சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலைக்காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்ஸ் சாலைக்காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
0: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: ஜிஇடி ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள், 6371111005. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏர்கோன்.com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
5: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டாப், புஷ்ப

0: வணக்கம் சிங்கை, உங்களுக்காக நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. திருமணம் எனும் நிக்கா திரைப்படத்திலிருந்து ஜிப்ரனின் இசையில் உங்களுக்காக ஷதாப் ஃபரீதி சின்மை பாடியிருந்த பாடல் ஒலித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தீபு நீனன் தாமஸின் இசையில் இரு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
1: அடிப்பாதையில தாவி ஓடுற அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுற
0: கணா திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்து கொண்டே இருக்கின்றன. இதற்கிடையே நான் உங்களுக்காக ஒரு கார்பந்து செய்தியை சொல்ல போறேங்க. ரொமானியா ஐரோப்பாவில இருக்கிற ஒரு நாடு, ரொமேனியா கார்பந்து கூட்டமைப்பு அவங்க சமீபத்துல என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, ஒரு புதிய கருப்பு அட்டை முறைய அவங்க சோதிச்சு பார்க்க போறாங்க. குறிப்பா இளையர்களுக்கு இடையே நடைபெறும் கார்பந்து போட்டிகள்ல இதை சோதித்து பார்க்க போறாங்களாம். காரணம், பிள்ளைகள் விளையாடும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப ஆர்வமா அந்த கார்பந்து போட்டியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல போட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போகலன்னா நடுவர்கள் அல்லது மற்ற வீரர்களிடம் வாய்மொழியாக ஆக்ரோஷமாக நடந்து கொள்வாங்க. அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல அந்த போட்டியை முடிப்பதற்கு நடுவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகின்றது. நடுவர்கள் முதல்ல எச்சரிக்கையை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் காத்திருப்பாங்க. பெற்றோர்கள் தொடர்ந்து ஆக்ரோஷமாக நடந்துகிட்டாங்கன்னா அந்த போட்டியை முடிவடைய செய்ய கருப்பு அட்டை காட்டப்படும். இந்த முயற்சியை பத்தி நேர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க, வாங்க வச்ச வாயிலாக என்னோடு நீங்க பகிர்ந்து கொள்ளலாங்க. சரி, இப்ப சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் எதோ
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. 2 மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
9: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
10: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
11: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
10: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
11: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
10: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
11: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
10: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
12: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
12: வணக்கம் சிங்கை.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ் பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை ஆசிய விளையாட்டு போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளிவடிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டு போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
3: உங்களுக்கான தகவல்கள் இதோ. முதல் தகவல், இபிஎல் கார்பந்து பட்டியல்ல முதல் இடத்துல ஆர்சனல் உள்ளது. இரண்டாவது தகவல், இன்று உலக முடி திருத்துபவர்களின் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், டொரண்டோ இதுதான் கனடாவின் தலைநகரம். இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க 9678 என்ற எண்ணுக்கு. அடுத்து உங்களுக்காக கங்கை அமரனின் இசையில் குடும்பம் திரைப்படத்திலிருந்தும், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் ஓடங்கள் திரைப்படத்திலிருந்தும் பாடல்கள் ஒளியேறுகின்றன. கேட்டு மகிழுங்கள். இது உங்கள் ஒளி 9 6 8

0: சுவே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: முயற்சி செஞ்சிருந்தீங்க, இதுல சரியான பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் பிரசாத். வாழ்த்துகள். முயற்சி செய்த நேயர்கள், சரியான பதிலை சொன்ன மற்ற நேயர்களுக்கும் நன்றி. சரி, EPL இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து பட்டியல இப்ப ஆர்சனல் முதலாவது இடத்துல இருக்காங்க. அது சரியான தகவல். இரண்டாவது தகவல், உலக முடித்திருத்துபவர்களின் தினம், வேர்ல்ட் பார்பர் டே இன்று அனுசரிக்கப்படுகின்றது. இந்த தருணத்துல நீங்க ஒரு முடித்திருத்துபவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள், எங்களுடைய நன்றிகள். நீங்க இல்லனா எங்களுடைய சிகை அலங்காரங்கள் சிறப்பாக இருக்காது. சரியா? அடுத்தது மூன்றாவது தகவல், கனடாவின் தலைநகரம் டொரண்டோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், இல்லைங்க, அது தவறு. ஒட்டாவா தாங்க கனடாவின் தலைநகரம். டொரண்டோ ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நகரமா இருக்கிறதுனால பலரும் இதுதான் கனடாவின் தலைநகரமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் கிடையாது, ஒட்டாவா தான் கனடாவின் தலைநகரம். சரி, இப்ப இன்னொரு கேள்வி. இந்த கேள்விக்கு சரியான பதில நேயர் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. கேள்வி இதுதான், தாமஸ் டம்போ அப்படிங்கிற ஒரு நபர் பிரம்மாண்டமான முறையில பூதங்களை உருவாக்கி அதை அங்கெங்கும் ஒளிச்சு வைக்கிறாரு. அதாவது நம்ம சுற்றுப்பயணிகள் பார்ப்பதற்காகவும் மக்கள் பார்ப்பதற்காகவும். அவரு எந்த மாதிரியான பொருள்களை பயன்படுத்தி இந்த பூதங்களை கட்டுறாரு? உங்களுடைய பதில்களை இப்பவே அனுப்பி வச்சிருங்க. 9678889688 என்ற எண்ணுக்கு.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: சுவையாக சமைக்க
7: இந்த போரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
8: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
9: உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
8: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொறிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொறிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொறிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொறிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
10: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
11: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
11: வணக்கம் சிங்கே.
12: மணியே மணி குயிலே, மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இவ்வார நட்சத்திரம் நவரச நாயகன் நடிகர் கார்த்திக். அவர் நடித்திருந்த பாண்டி நாட்டு தங்கம், நாடோடி தென்றல் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள்
3: ஒலித்தனில். போக்குவரத்து நிலவரம்
2: இன்று ரொம்ப சந்தோஷமான செய்தி. நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கியமான சாலைகள்ல போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
8: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
9: பெரியவங்களும் வரலாமா?
8: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்து இசை வகுப்புகளும் இருக்கு.
9: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineArts.com அல்லது 851-233-400 வழி தொடர்பு கொள்ளலாம்.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2 தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள Everybody Knows கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபி இப்ப ஒருத்தருக்கு பரிசா கிடைக்க போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது டென்மார்க்கை சேர்ந்த நபர் தாமஸ் டம்போ, இவர் பிரம்மாண்டமான முறையில பல பூத சிற்பங்களை உருவாக்குறாரு. அவரு எந்த மாதிரியான பொருள்களை வைத்து இந்த சிற்பங்களை உருவாக்குறாரு அப்படிங்கிற கேள்வியை நான் கேட்டிருந்தேன். சரியான பதிலோட வந்துட்டாங்க நீய லட்சுமி. வாழ்த்துகள் லட்சுமி. ஜோதிஷா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசாக கிடைக்கின்றது. 2014 டென்மார்க்கை சேர்ந்த தாமஸ் அவரு அனைத்துலக அளவுல புகழ் பெற்றாரு. காரணம், அவரு உருவாக்கும் பிரம்மாண்டமான மரத்தாலான ட்ரோல் சிற்பங்கள். மறுசுழற்சி செய்யப்பட்ட மரங்கள் அல்லது பொருள்களை வைத்து இந்த 40 அடி ட்ரோல் சிற்பங்களை உருவாக்குறாரு தாமஸ் டம்போ. அதன் பிறகு இந்த ட்ரோல் சிற்பங்களை பொது வெளிகளிலும் காடுகளிலும் மறைவான இடங்கள்ல வைக்கிறாரு. அதன் பிறகு மக்களை இந்த சிற்பங்களை தேட ஊக்குவிக்கிறாரு. இதன் வாயிலாக மக்கள் இன்னும் இயற்கையை ரசிக்கணும். அது மட்டும் இல்ல, பல நாட்டுப்புற கதைகளையும் இவரு இந்த சிற்பங்களோட இணைக்கிறதுனால அவங்களுக்கும் இந்த கதைகளை பற்றி தெரிய வருகிறது. அதோடு மறு பயணீடு, மறு சுழற்சியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் தாமஸ் டம்போ 2014 இருந்து இந்த முயற்சியில ஈடுபட்டு வராரு.

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD. BYD ஃபுனான் பிடோக் மால் சாலை காட்சிகளுக்கு சென்று சிறந்த BYD சலுகைகளை பெறுங்கள். பிரத்யேக சாலை காட்சி சலுகைகள், சிறந்த விலையில் வாகனங்கள் என இன்னும் பல. இன்றே டென்சஸ் சாலை காட்சிகளுக்கு செல்லுங்கள்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 8, மீடியாகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அதி நுண்ணறிவு கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். AI வளர்ச்சி மனிதர்களை மீறிச் சென்று பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் வேலைகளும் பறிபோகும் என்றார் திரு சாண்டர்ஸ். ஆனால் AIக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்கா நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் சொன்னார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்புதான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். AI மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம் 15 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு சமூக ஊடக கட்டுப்பாடுகளை விதிக்க பரிந்துரைக்கவிருக்கிறது. பிள்ளைகளை சமூக ஊடக பக்கங்களிலிருந்து பாதுகாக்கும்படி பிரான்ஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் ஐரோப்பிய ஆணையத்திடம் வலியுறுத்தி வருகின்றன. ஏற்கனவே ஆஸ்திரேலியா தடை விதித்த பின் ஐரோப்பிய நாடுகளும் அதை பின்பற்ற முற்படுகின்றன. ஐரோப்பா சமூக ஊடக தளத்தை கண்டு அஞ்சுகிறது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் இன்று புதிய சட்டம் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல உலக நாடுகள் பிள்ளைகளை சமூக ஊடக பக்கத்திலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றன. சிங்கப்பூரில் காற்று தரக்குறியீடு நேற்றோடு ஒப்பிடுகையில் சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை நிலவுகிறது. நேற்று